காலை பொழுதின் உற்சாகமாக சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் சனிக்கிழமை, அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையும் என்றும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும், பேஸ்புக் வழியாகவும், அதே போன்று வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். எங்களோடு அழைப்பின் வழியாக இணைந்து கொண்ட சொந்தங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிருக்கிறோம். எங்களோடு பிரசிக்தா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெஹிவலிருந்து அண்ணா ரொம்ப பிடிச்சிருக்க போனிச்சு நான் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. அட்டியந்தொட்டை பனாவத்தை இலக்கம் மூன்றிலிருந்து சாந்தா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லியிருந்தார் ரவி கேரேஜில் தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். விடிய விடிய அப்படி ஒரு வாகனம் ஒன்று செய்து கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொன்னார். வசந்தம் தான் துணையா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. பாடல் கேட்டதற்காக அன்பு மனைவி புஷ்பராணி, ரினோக்ஷன், கிஷானி, உதேஷ், லோரன்ஸ், ஆட்டோ விஸ்வநாதன், கமல்ராஜ், அதே போன்று எக்லாஸ் கமல்ராஜ், அபிசாவலை புஷ்பகுமாரி குடும்பம், பனாவத்தை தினேஷ் குடும்பம், மாமி நைனம்மா, சித்ரா குடும்பம், ரவி குடும்பம், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார் சாந்தா. ரொம்ப நன்றி சாந்தா. உங்களுக்கும் காலை வணக்கம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருந்தார். எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு மயிலம்பாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மட்டக்களில் பிறந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை இப்பொழுது வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கோகிலன் வாரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் என்று பார்த்தாரு. வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கிறீங்க? காலையில காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நன்றி. பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள். ஹாய் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம். பண்டாரவளை வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொன்னார். வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினா, சிலோருக்காகவும் பாடல் தாருங்கள். காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சனா, அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களை விணைத்துக் கொள்ளுங்கள். மணிமாறன் அப்புதலை வியாரகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள். கமலவேணி, டில்ருஷன், யவிஷ்ணா, கஜிலாய், எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். காலை வணக்கம், காலை வணக்கம். அதே போல பரமானந்தன் வசீகரன் கிழவட்டன் பிரிவு ஹட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

சந்தோஷ்டாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களோடு ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார். அலவட்டிலிருந்து சதா ஜோதி, இனிமையான காலை பொழுது வணக்கம் புவனேஷனா, எல்லோருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அன்பான காலை பொழுது வணக்கம் புவனேஷனா, எப்படி இருக்கிறீங்க? நாகராஜன் கிருஷ்ணா, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மகள் லதுர்ஷிகா, இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா நாகராஜன், அம்மா கிருஷ்ணா, தங்கை தியான்ஹி, அதே போல எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்துறாங்களும் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லுகின்றோம் லதுர்ஷிகாவுக்கு. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் என்று இணைந்திருக்கிறார். ஸ்ரீமதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க ஹட்டன்ல இருந்து. இனிமையான வணக்கம் போனிச்சுனா, காலையில் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. இந்த நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

சந்தோஷச்சாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதில் இனிமையான வாழ்த்துக்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் ஏராளமான சொந்தங்கள், பிறந்த நாள் மற்றும் திருமண வந்தத்தில் இணைவர்கள் இத்தர சுபகால ஈடுபடுகிறீர்கள் அனைவருக்கும் நாங்கள் வசந்தம் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் சொல்கின்றோம். அன்பு கலந்த வணக்கம் போனிஷன்னா அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு தேவா காலை பொழுது வணக்கம் என்று பார்த்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க அன்பு சகா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மனதை மயக்குகிறது. நன்றி நன்றி. எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜே ஏ எம் ரிஸ்வான் இறந்து கூட வேறு வல்லது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லி முகமது ரிஸ்வான் காலை பொழுது வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் வேளாங்கலை தோட்டம் குமார் நிவால் குமார் சொல்லியிருக்கார். எங்களுக்காக பாடல் தகவல்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கா. சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா சொல்லிக்கொண்டே இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பேர்வழி தர்கா நகர்ந்து ரிம்ஷான் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார்.

சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை இப்பொழுது எப்படி உற்சாகப்படுத்தலாம், வாழ்த்துக்களோடு ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் நான் சொல்லிக்கொண்டே சிவமூர்த்தி மாத்தல் எழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வெள்ளவத்தை அகஸ்டிக்காவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுபோல சிவகுமார் பாராஸ்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருந்திருக்கிறார். அதுபோல நாவலப்பட்டிலிருந்து ஸ்ரீநிலா அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தார்கள், அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். மகேஷ் பூனாகலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன் மகேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: படிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
1: உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 26 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற 22 அரசியலமைப்பு திருத்தம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட வாகனங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த சட்டத்திற்கு ஆதரவாக 158 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் பதிவான நிலையில் மேலதிகமாக 95 வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3-2 பெரும்பான்மையோடு அந்த விடயத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவைத்துறையில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எதிர்த்தரப்பு இன்று தினம் கருப்பு ஆடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருகிறது. தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்ட விடயங்களும் இன்றைய பத்திரிகையினுடைய செய்திகளாக வந்திருக்கின்றன. அவைத்துறையில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நீதிமன்றத்தோடு தொடர்புடைய முக்கியமான பல செய்திகள் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றன. குறிப்பாக சுரேஸ்வரே சார்பாக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமீறல் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால். அதே போல சரண குணவர்தனுடைய மனைவிக்கு லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கான விளக்கமறையில் நீடிக்கப்பட்ட வாகனங்கள் பிரதானமாக இருப்பது காலம். ஷிரந்தி ராஜபக்ஷ விசாரணைக்காக எஃப்சியில் அழைக்கப்பட்ட நிலையில் அவர் இப்போது சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்னும் ஒரு தினத்தை வழங்குமாறும் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். ஞானசாரம் தேரர் இஸ்லாத்திய அமைதாரம் தொடர்பாக அவருக்கும் இப்போது நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்ட செய்திகள் என பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். மேட்டன் டிகோயா நகரசபையினுடைய உறுப்பினர் ஒருவர் காணி வழங்குவதாக தெரிவித்து பலரிடம் பண மோசடி செய்த வழக்கில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. ஷிரான் பாசிங்குடைய தந்தைக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. புத்ததாசன் அமைச்சருடைய முன்னாள் செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மோசடி தொடர்பான வழக்கில். 25,000 ரூபாய் லஞ்ச பணம் பெற்றுக்கொண்ட கிராம சேவகருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீதிமன்றத்தினால். அது குறித்தும் முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது. அதே போல சர்வதேச புத்தக கண்காட்சியினை பிரதமர் அவர்கள் நேற்று தினம் ஆரம்பித்து வைத்து தெரிவித்த கருத்துக்களும் இன்று தின பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை உள்ளிட்ட மேலும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று தினம் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி டெய்லி மிரர், லங்கா தீப வீரகேசனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, 22 அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட விவகாரத்தை அடிப்படையாக வைத்து வெளியாக இருக்கிறது. லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, விசி திக துணின் திகின் சம்மத்தாய் பக்ஷவ இக்கசிய பண சட்டாய் விபக்ஷவ எடுத்துணாய் வெடிச்சந்த அனுபாயின் ரவி முஸ்தபா நாணய நயன சபாவை ந என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருக்கான 22 அரசு திருத்தம் 158 வாக்குகள் ஆதரவாகவும் 63 வாக்குகள் எதிராகவும் எனவே 95 மேலதிக வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் இடம்பெற்றப்பட்டிருக்கிற ரவி கருணாநாயக்க முஸ்தபா நயன ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று தினம் சபையில் இருக்கவில்லை என்பதுதான் இந்த லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 22nd amendment passed with government showing total strength என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கலாம். அரசாங்கம் முழுமையான பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த 22 அரசியலமைப்பு திருத்தத்தில் 558 பேரும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் என்பதுதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. அதே போல 22nd amendment to the constitution arguments for and against என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இந்த 22 அரசியல் தொடர்பான விடயங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான விடயங்களும் பத்திரிகைகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதனுடைய உள்ளடக்கங்கள் குறித்தும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றதை காணலாம். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய வயதிலையை 67 வரை 2 வருடங்களால் அதிகரிக்கின்ற திருத்தம். அதே போல அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வயது மேல்முறை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் வயதிலையை 63 வயதிலிருந்து 65 அதிகரிக்கின்ற திருத்தம். அதே போல பிரதமர் எதிர்சனுடைய ஓய்வு பெறும் வயதை 67 அதிகரிப்பது, அதே போல அவர் பதவிக்கு வந்து 6 வருடங்கள் வரை அவருடைய ஓய்வு காலத்தை எடுக்க முடியும் என்பது தொடர்பான விடயங்களும் திருத்தங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் பல முக்கியமான விடயங்கள், குறிப்பாக ஏனைய நீதிபதி, குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை 19 to 24 அதிகரித்தல் ஆகிய விடயங்கள் உள்ளடக்கிய இந்த திருத்தம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய சாராம்சமான பல விடயங்கள், வாத பிரதிவாதங்கள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பிரதான தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 22 திருத்தச்சட்டம் மூலம் சபையில் நிறைவேற்றம், ஆதரவாக 158 வாக்குகள், எதிராக 63 பேர் வாக்களிப்பும், நீதித்துறை திருத்தச்சட்டம் மூலம் நிறைவேறியது என்பதாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் அண்மை காலமாக பெரும் சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் நீதித்துறை உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பையும் எதிர்கொண்டு வந்த 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியன பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டன. பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 95 மேலதிக வாக்குகளினால் 3/2 பெரும்பான்மையுடன் சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன்போது 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் சகல உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தனர். அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகள் கிடைத்தன. அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் அங்கம் வைக்கும் கட்சிகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, ஐக்கிய தேசிய கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தொழிற்கட்சி மற்றும் சுயேறிக்குழு உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 63 பேர் எதிராக வாக்களித்தனர். இதன்படி 95 மேலதிக வாக்குகள் என்ற அடிப்படையில் இந்த சட்டம் மூலம் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேறியிருக்கிறது. இதேவேளை இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்னும் சில தகவல்களும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. நேற்று தினம் இந்த வாத பிரதிவாதங்கள் மற்றும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் இன்றைய தினம் செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வாக்கெடுப்பை பொறுத்தவரைக்கும் நேற்று இடம்பெற்ற சட்டமன்றத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பின் போது ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் சகல உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தார்கள். அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகள் கிடைத்தன. அதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அங்கு வைக்கும் கட்சிகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, ஐக்கிய தேசிய கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எம்பிக்கள் மற்றும் சுயேட்சைகள் உறுப்பினர் அர்ச்சுனா ராமன் எம்பி உள்ளிட்ட 63 பேர் எதிராக வாக்களித்தனர். எனவே 22 திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான வாக்கெடுப்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் ரவி கருணாநாயக்கம், ஃபைசர் முஸ்தபா மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் நயன வாசத்திலக்க ஆகியோர் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிப்பதற்கான 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியன கடந்த ஆகஸ்ட் மாதம் 18 எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீதியமைச்சரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தும் 22 திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியமாகும் என்று உத்தரவிடுமாறு கோரி அந்த சட்ட மூலத்துக்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 67 மனுக்கள் மன்றில் தாக்கல் செய்யப்பட்டதோடு அவற்றின் விசாரணை பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் நடைபெற்று கடந்த 2 மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து 22 அரசியலமைப்பு திருத்தம் சட்டமூல அரசியலமைப்பு செல்லுபடிய தன்மை குறித்த உயர்நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் நீதிமன்ற வியாக்கியானம் கடந்த 22 சபாநாயகரால் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதன்போது அரசியலமைப்பின் 83 உறுப்பினரின் ஏற்பாடுகளின்படி அரசியலமைப்பிற்கான 22 திருத்த சட்டம் மூலம் அல்லது அதன் எந்த ஒரு பகுதியையும் மக்கள் தீர்ப்பொன்றின் மூலம் மக்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியதில்லை என்றும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். இதேவேளை நீதித்துறை திருச்சட்ட மூலத்தின் ஏற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை அல்ல, எனவே இதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றலாம் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். இதனையடுத்து 24 மற்றும் 25 இந்த சட்டமூலம் தொடர்பான 2 விவாதங்கள் நடத்தப்பட்ட நிலையில் இறுதியாக நேற்று இரவு 7-10 மணியளவில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்தை அனுமதிப்பதா என சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் வினவிய போதும் ஆளும் கட்சியின் பிரதம கரோடா அமைச்சர் நளின் ஜெயதீச வாக்கெடுப்பை கோரினார். அதன் பிரகாரம் வாக்கெடுப்புக்காக கோரும் மணி ஒழிக்கப்பட்டு 7:15 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதனையடுத்து 22வது திருத்த சட்டமான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன்போதுதான் ஆதரவாக 158 வாக்குகள், எதிராக 63 வாக்குகள், எனவே மேலதிக 95 வாக்குகளால் 3-2 பெரும்பான்மையோடு நேற்றைய தினம் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 22வது அரசியல் மற்றும் நீதித்துறை திருச்சட்டம் மூலமாக இரண்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். இந்த பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சிகள் கருப்பு ஆடை அணிந்து தங்கள் வருகை தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம் என்று இலங்காதி பத்திரிகை தலைப்படுகிறது. விசித்த கிட்ட விரோதைய சஜவ மந்திரா கலு எந்துமேன் மதி சபையிட்ட என்பதாக அந்த புகைப்படத்தின் கூடிய செய்தி இன்றைய லங்கா தீபத்திற்கு இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இந்த 22 எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நேற்றைய தினம் கருப்பு ஆடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்ததாகவும் அந்த செய்திகள் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். இதன் போது விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகரண பிரதிசாஸ்கரணிய வகையம தவ நவ ஆண்டுக்கிர விவசாயவா பிமல் ரத்நாயக் என்பதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற மறுசுரைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற அதே வேளையில் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு திருத்தமும் நாட்டுக்காக கொண்டு வரப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். குறிப்பாக இந்த விடயங்களை அடிப்படையில் எதிர்க்கட்சி பிரேமதாஸ் அவர்கள் இந்த 22வது அரசியலமைப்புக்கு தொடர்பான விடயத்தின் கேள்வி எழுப்புகின்ற போது புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து பல விடயங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இது அடிப்படை உரிமை மீறுகின்ற செயல்பாடுகளில் பல விடயங்களை எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டிய நிலையில்தான் நேற்று தினம் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த ராஜபக்ஷ அதே போல விக்ரமசிங்க காலப்பகுதியில் நாட்டுக்கு இதனை விடவும் மிகவும் மோசமான வகையில் அதாவது நீதித்துறை சார்பான விடயங்கள் கையாளப்பட்டிருந்தன. எனவே அவர்களுடைய காலப்பகுதியில் நீதித்துறை சார்ந்து வழங்கப்பட்ட வாக்குகள் நிறைவேற்றப்படவில்லை. எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது ஏனையோரை கல்லூரிகள் என்று கூறுகின்றவர்கள் அவர்கள் ஆளும் கட்சிக்கு வந்தவுடன் இவர்களை காப்பாற்றுகின்ற விடயங்கள் என பல விடயங்களை செய்திருந்தார்கள். அவர்கள் மக்களுக்குரிய ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்ற விடயங்கள் மேடைக்கு மாத்திரமே மட்டும் நிலையில் இப்போது இந்த அரசாங்கம் அதற்கான எதிர்நிலையை உருவாக்கி இந்த நீதிமன்ற கட்டமைப்பில் தேங்கிக் கிடக்கின்ற வழக்குகளை முடிவு கொண்டு வருவதற்கும் அதே போல குற்றவாளிகளுக்கு துரிதமாக தண்டனை வழங்குவதற்கான விடயங்களை மேற்கொள்காட்டிதான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக எதிர்வரும் காலங்களில் புதிய அரசியலமைப்பும் கொண்டுவரப்படும் என்பதாகத்தான் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எவ்வாறு இருப்பினும் இப்போது நீதிமன்றம் இந்த அரசியலமைப்பு திருத்தமானது அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதே போல பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தில் 158 உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து இந்த 22 நிறைவேற்றி இப்போது அதனை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சபாநாயகர் அதில் கையொப்பமிட்ட பின்னர் இந்த சட்டம் அமலுக்கு வரவிருக்கிறது. 22 சட்டம் அமலுக்கு வரவிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இனி செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதிமன்ற திருத்த சட்டம் மூலமாக என பாராளுமன்றத்தில் நேற்று 3-1 பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதற்கான கடந்த காலங்களில் இதற்கு பல்வேறு தரப்பும் பல்வேறு காரணிகளை பிழையான விடயங்களை சில இடங்களில் கூறி சில இடங்களில் உண்மையை மறைத்து பல கருத்துக்களை வெளியிட்டு எதிர்ப்புகள் தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தியும் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்ட போதும் அது தொடர்பான விடயங்களும் எதிர்க்கட்சிகளிடையே இல்லாத ஒற்றுமை இல்லாத விடயத்தையும் வெளிப்படுத்திய சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. எவ்வாறு இருப்பினும் இப்போது இந்த 22வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை அரசாங்கம் துரிதமாக மேற்கொள்வதற்கும் அதே போல அதனுடைய மறுசீர் நடவடிக்கை முடிவதற்குமான அந்த வாய்ப்புகள் இப்போது கிடைக்கப்பெற்றுதான் பிரதானமான செய்திகளாக இந்த பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து நீதிமன்றத்தினூடாக துரிதப்படுத்தப்பட்டு வருகின்ற வழக்குகள் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது, சுரேசலை கைது விவகாரம், ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு தள்ளுபடி என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி சாந்த் ஜெயதிலக்கர் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமையல் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. மனு மீதான அடிப்படை விவரங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் மனுதாரர் தானே தனது மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதி கோரியதை அடுத்து பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சுரேசேர மற்றும் நீதியரசர் அச்சல வெங்கம்புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இம்மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா நீதிமன்றில் முதற்கட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்தார். அதன்போது இந்த விடயங்கள் தொடர்பிலும் நேற்று தினம் பேசுபொருளாக மாறியது. எனவே கணம் நீதியரசர் அவர்களே மற்றொரு நபருக்காக அடிப்படை உரிமை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு சட்ட ரீதியாக எவ்வித அதிகாரமும் இல்லை. தடுப்பு காவலில் உள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் எழுத்தாணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்மனு மீதான முதற்கட்ட விசாரணைகளை பரிசீலித்த பின்னர் தீர்ப்பு அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மனுதாரர் உயர்நீதிமன்றத்துக்கு வருகை தந்து எவ்வாறு இந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும், அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள சட்ட ரீதியிலான நிலைமையையும் மனுதாரர் சவாலுக்குட்படுத்தியிருக்கிறார். இது அரசியலமைப்பின் 83 பிரிவின் விதிகளுக்கு முரணான நிலைமையாகும். இவ்வாறு ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் மாத்திரமே பரிசீலிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது மனுதாரிடம் வினவிய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சுரேசேன இதன் மூலம் உங்களது அடிப்படை உரிமை எவ்வாறு மீறப்படுகிறது என வினவினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் கணம் நீதியரசர் அவர்களே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சட்டத்துக்கு புறம்பாக சுரேசலை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த நடவடிக்கையின் மூலம் ஒரு பிரஜையாக எனது அடிப்படை உரிமையை மீறப்படுகிறது என கூறினார். இதன்போது நீதியரசர் அச்சல வெங்கம்புலி பின்வருமாறு வினவினார், வேறொரு நபருக்காக நீங்கள் எவ்வாறு மனு தாக்கல் செய்ய முடியும்? சுரேசலையை கைது செய்ததால் உங்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக நீங்கள் குறிப்பிட்டாலும் சுரேசலை நீதிமன்றத்துக்கு வருகை தரவில்லை. அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவ்வாறான ஒரு மனு விசாரணையில் இருக்கும் போது இந்த நீதிமன்றம் உங்களது மனுவில் எவ்வாறு தலையிட முடியும்? இத்தருணத்தில் உங்களை கைது செய்யும் அபாயம் ஏதேனும் காணப்படுகிறதா என்று கேள்வி கேட்டார். அதற்கு பதிலளித்த மனுதாரர், இல்லை கண் வீதிசர் அவர்களே, இத்தருணத்தில் அத்தகைய அபாயம் எதுவும் இல்லை. பொதுநலன் சார்ந்த வழக்காகவே நான் இம்மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் என்பதாக தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதியரசர் அச்சல வெங்கம்புலி, நமது நாட்டின் சட்டத்தின்படி பொதுநலன் சார்ந்த வழக்குகளை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வரையறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் மட்டுமே உள்ளன. அந்த கருப்பொருளை அனைத்து சம்பவங்களுக்கும் பிரயோகிக்க முடியாது. உங்களை கைது செய்யும் அபாயம் இருந்தால் அது தொடர்பில் நீங்கள் நீதிமன்ற உதவியை நாட முடியும். ஆனால் வேறொரு நபரின் உரிமைகளுக்காக உங்களால் வழக்கு தொடர முடியாது என கூறினார். பிரதம நீதியரசர் பிரீத்திபதம் சுரேசனிடம் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த மனுதாரர், யுத்தம் நிலவிய காலத்தில் இடம்பெற்ற கன்னிவெடி தாக்குதலின் காரணமாகவே தான் அங்கவீனமானதாக குறிப்பிட்டார். அதன் பின்னர் நீதியரசர் பிரீத்திபதம் சுரேசேன குறிப்பிடுகையில், யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் நாட்டுக்காக நீங்கள் பங்களிப்பு செய்துள்ளீர்கள், நாட்டுக்காக உங்களது கடமையை நிறைவேற்றியுள்ளீர்கள், அதை நாங்கள் பாராட்டி மதிக்கின்றோம். நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம் என நாங்கள் உங்களுக்கு கூறவில்லை. ஆனால் சட்ட ரீதியிலான இயலுமையை புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் ஒரு சட்டத்தரணி அல்ல. ஆகையால் வேறொரு நபருக்காக இவ்வாறான மனுவை முன்வைப்பதற்கு உங்களுக்கு சட்ட ரீதியில் எவ்வித உரிமையும் இல்லை. இவ்வாறான முறையில் செயற்பட்டால் நீங்கள் சிக்கலான சூழ்நிலையில் எதிர்கொள்ள நேரிடலாம் என்றார். இதனையடுத்து குறித்த மனுவை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரினார். அதன்படி
குறித்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி அளித்த நீதியரசர்கள் குழாம் கட்டணங்களின்றி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த சுரேசலைக்காக கைது செய்யப்பட்டவினால் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுவதாக இந்த நபர் தாக்கல் செய்த மனு, அவ்வாறு வேறொருக்காக ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது என்று தெரிவித்து நீதிமன்றம் விளக்கம் அளிக்க அந்த நபர் அந்த மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஷிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி லங்கா தி பத்திரிகையில், அசக்க செத்கமக் ஸ்ரீலந்தி லங்காவட்ட ஆவகமன் எஃப்சிஐடி எனவா நீதிச்சி பொலிசியிட்ட தன்வா என்பதாக அந்த செய்தி லங்கா தி பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். கண்ணில் ஒரு சத்திர சிகிச்சை, எனவே நாடு திரும்பியதும் எஃப்சிஐடியில் சிரந்தி ஆஜராவார் என்பதாக சட்டத்திறனி ஊடாக போலீசாருக்கு அவர் அறிவித்திருப்பதாக லங்கா தி பத்திரிகை தலைப்பிட, வீரகேசரி பத்திரிகையில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவிடம் பிரிதொரு திகதியை கோரியுள்ள ஷிரந்தி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சிறிலிய சபி அமைப்புக்கு தனியார் வங்கி ஒன்றால் வழங்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் தொடர்பான விசாரணைக்கு அமைய கடந்த வியாழக்கிழமை நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக தவறிய சிரந்தி ராஜபக்ஷ தான் வைத்திய சிகிச்சை பெற்று வருவதால் வாக்குமூலம் அளிப்பதற்கு மற்றொரு திகதியை குறிப்பிடுமாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்ஷ அவர் தற்போது வைத்திய சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் தங்கியுள்ளதால் தான் வாக்குமூலம் வழங்குவதற்கு வேறொரு திகதியை வழங்குமாறு அவரது தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். சிறிலிய சபிய அமைப்புக்கு தனியார் வங்கி ஒன்றினால் வழங்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் நிதி தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஷிரந்தி ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காகவே இந்த நிதி பெறப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறிலிய சபிய அமைப்பினால் விடுக்கப்பட்ட எழுத்துமுள்ள கோரிக்கைக்கு அமையவாகவே தனியார் வங்கி இந்த 10 மில்லியன் ரூபாய் பணத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளது. எனினும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட சிடி ஸ்கேன் இயந்திரமானது சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டதை அடுத்து தனியார் வங்கியிடம் பெறப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் பணத்துக்கு என்ன நடந்தது என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதற்கு அமைவாக குறித்த நிதியை பெற்றுக் கொள்வதற்காக தனியார் வங்கியிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை, சிறிலிய சேவைய கணக்கில் பணம் வைப்பு செய்யப்பட்ட விதம் மற்றும் அதன் பின்னர் அந்நிதி பயன்படுத்தப்பட்ட முறைமை குறித்தும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த 2026 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியும் ஷிரந்தி ராஜபக்ஷ நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார். இதன்போது அவரிடம் 4 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. மேற்படி சம்பவம் தொடர்பில் ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் மேலதிக வாக்குமூலத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவித்து கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவரிடம் வாக்குமூலத்தை பெற முடிவு செய்ய முடியாமல் போயிருந்தது. செப்டம்பர் 24ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவினால் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 16ஆம் தேதி நாட்டிலிருந்து வெளியேற தயாரான நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சிரந்தி ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையில் ஆவதற்கான எழுத்து மூல அறிவிப்பை கையெழுத்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணவே இப்போதுதான் அவர் தனக்கு சத்திரிகை செய்யப்பட்டிருப்பதாகவும் எனவே பிரிதொரு திகதியை தருமாறும் அவர் எஃப்சிஐடியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான செய்தி. அதே போல வீரகேசரி பத்திரிகையில் செய்தி இடம்பெறுகிறது. மா அதிகரண ஆராய்ச்சிட்டு அல்லஸ் துன்னை சரணகே பிரியட்டர் ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும், சரணகுண வர்தமின் மனைவிக்கு அக்டோபர் 6 வரை விளக்கு மறியல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். லஞ்சம் வழங்கிய குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று தினம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவி சினாரி லக்மந்தி ஹெட்டியாராச்சியை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவி வெள்ளிக்கிழமை பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். கொழும்பு இலக்கம் 11
மேல் நீதிமன்றில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவிற்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் நீதிபதி மூலம் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையை பெற்றுத்தருமாறு கோரி நீதிமன்ற அலுவலக ஊழியர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டதாக நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மன்றுக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். விசாரணை அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்துக் கொள்ளும் நீதவான் அசங்க எஸ் போதரமகம் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இஸ்லாத்தை அவமதித்த விவகாரம் ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் விதிக்கப்பட்ட மேலும் ஒரு சிறை தண்டனையை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவது குறித்து நீதிமன்றில் ஆஜராகி கருத்துக்களை முன்வைக்குமாறு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோடாத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரர் சுகவீனம் காரணமாக இந்த நீதிமன்றில் ஆஜராகவில்லை என அவர் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகோட நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். மேலும் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அத்துறவில் உயர்நீதிமன்றில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அந்த மேன்முறையீட்டு மனு பரிசீலிக்கப்பட்டு முடிவடையும் வரை ஞானசார தேரருக்கு எதிரான சிறை தண்டனையை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் இதுதொடர்பான விடயங்களை நீதிமன்றில் நேரில் ஆஜராகி முன்வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கங்களிலும் நீதிமன்றம் தொடர்பான பல்வேறு செய்திகள் முக்கிய இடம் பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போ பார்க்கலாம். கனிம மணல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் உதயநிதி தசநாயக்கவுக்கு பிணை என்பதாக இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தியும் இடம் பிடிக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இலங்கை கனிம மணல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் உதயநிதி தசநாயக்கவுக்கு பிணை வழங்கி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேற்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்றைய தினம் பிற்பகல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதக முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரியிருப்பினைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். அத்தோடு அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்தார். மேலும் வழக்குடன் தொடர்புடைய ஏனைய சாட்சிகளுக்கு அழுத்தம் புரிவிப்பதிலிருந்து விலகியிருக்குமாறும் சந்தேக நபரை கடுமையாக எச்சரித்திருந்தார். இவ்வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் இதுவரும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பது காணலாம். காணி விவகாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்று தினம் மற்றொரு செய்தியும் வீரகேசரிபத்தினுடைய முக்கியமான உட்பக்க செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று தினம் அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெறுகின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் அந்த அடிப்படையில் இன்று தினம் இவ்வாறு வந்திருக்கிறது. குறிப்பாக காணி பெற்றுத் தருவதாக பொதுமக்களிடம் பணம் பெற்ற நகரசபை உறுப்பினர் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றொரு தகவலை தருகிறது. காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் ஹட்டன் டிகோயா நகரசபையின் உறுப்பினர் ஒருவர் நேற்று முதலம் இரவும் ஹட்டன் போலீசாரால் போலீஸ் குற்றப்புலனாய் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் ருவான்புர பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான குறித்த பகுதியில் வசிக்கும் சிலரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட 5 லட்சம் காணிகளை பெற்றதை தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கின்ற சிலரிடம் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையான பணம் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பணம் பெற்றுக்கொண்ட பின்னர் குறித்த நபர்களுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து பணம் வழங்கிய ஒருவரால் அட்டன் போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபரின் வங்கிக் கணக்கு தொடர்பான அனைத்து விவரங்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சாமர சம்பத்தின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளருக்கு மீண்டும் விளக்கமறியல் என்பதாகவும் இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தி இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில்
ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயகவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேற்படி வழக்கு நேற்று தினம் கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மன்றில் முன்னிலையாகிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கையில் லங்கா போஸ்பேட் நிறுவனத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றாது குறிப்பிட்ட 3 நிறுவனங்களுக்கு மாத்திரம் போஸ்பேட் ஏற்றுமதி செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அதற்குரிய ஏற்றுமதி உரிமங்களை பெற்றுக் கொடுத்தமை உள்ளிட்ட அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு சந்தேக நபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். அத்தோடு குறித்த நிறுவனங்களுக்கு போஸ்பேட் ஏற்றுமதிக்கு தேவையான அனுமதிகளை பெற்றுக் கொடுக்க உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்கியமைக்காக 81 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்று சந்தேக நபர் தனது வங்கிக் கணக்கில் வைப்பிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணங்களை பரிசீலித்த நீதவான் அசங்கேஸ் போதரகம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்குமாறு நேற்று தினம் உத்தரவிட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பது காலம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்று தினம் நீதிமன்றம் தொடர்புடைய செய்தியாக இடம்பெடுக்கிறது. ஷிரான் பாசிக்கின் தந்தைக்கு மீண்டும் விளக்கமறியல். ஆசிரியர் சம்பத் அத்தைகுடவை கைது செய்ய அத்தகடகவை கைது செய்ய உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. துபாயில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர் என அறியப்படும் முகமது ஷிரான் பாசிக்கின் தந்தை அப்துல் ரசாக் முகமது பாஷிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இவ்வழக்கு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஷிரான் பாசிக்கு சொந்தமான பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்தமை மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துடன் தொடர்புடைய மேலதிக வகுப்பு ஆசிரியரான சம்பத் அத்தடகே என்பவரும் இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார். அதற்கமைய வெளிநாட்டில் தங்கியுள்ள குறித்த சந்தேக நபர் நாட்டுக்கு வருகை தரும் தருணத்தில் அவரை கைது செய்யுமாறு நீதவான் இதன்போது பிடியாணை பிறப்பித்திருந்தார். ஷிரான் பாசிக் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டியதாக சந்தேகப்படும் 3 கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி கம்பகா பகுதியில் உள்ள சொகுசு விடனுரை தனது பெயரில் கொள்ளுநர் செய்தமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாகவே அப்துல் ரசாக் முகமது பாசிக் கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டார். மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் விடுத்திருந்த அழைப்பாணைக்கு அமைய முன்னிலையாகிய சந்தேக நபரிடம் அதிகாரிகள் நீண்ட நேரம் வாக்குமூலம் பதிவு செய்ததையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். எனவே மேலும் இச்சம்பவம் தொடர்பில் மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தியும் நீதிமன்ற செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. புத்த சாசன அமைச்சின் முன்னாள் செயலாளருக்கு பிணை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளரான MKB திசாநாயக்க பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இவ்வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் விசாரணை கடந்து கொள்ளப்பட்ட போதே நீதவான் அசங்கேஸ் போதரகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதன்படி சந்தேக நபரை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரடைப்படைகளில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும் தடை வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். தேஹேமி நிவஹானை அபேகம ரெக்ககமு எனும் கருப்பொருளின் கீழ் புத்தகம் ஒன்றை அச்சிடும் நடவடிக்கையின் போது உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது நெருங்கிய நபர் ஒருவருக்கு அப்புத்தகங்களை அச்சிடுவதற்கான பணியை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் மேற்படி சந்தேக நபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதையும் குறிப்பிடத்தக்கூடியதாகவும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அதுபான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். கடந்த காலங்களில் சிறிய இடத்திலிருந்து பெரிய இடம் வரை சகல இடங்களிலும் பறந்து விரிந்து புற்றுநோய் போல் காணப்பட்ட இந்த லஞ்சம் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்குகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அதுபான விடயங்கள் குறித்த செய்திகள் இன்னும் இருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர்.

வெளியாக இருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் படர்ந்து விரிந்து காணப்பட்ட லஞ்சம், ஊழல், மோசடிகள் தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சட்டம் சகல் ரக்கம் சமம் என்ற அடிப்படையில் உயர்மட்டத்தில் இருந்து அரசு அதிகாரம் முதல் அதிகாரிகள் சிறிய அதிகாரி வரையான இடம்பெற்ற மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக இப்போது தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே காலம் தாழ்த்தியாவது சட்டத்தின் முன் அவர்கள் தவறளித்தவர்கள் கொண்டுவரப்படுவார்கள் நம்பிக்கை இப்போது மக்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது. இனிவரும் காலங்களிலும் இந்த லஞ்சம், ஊழல், மோசடிகள் ஈடுபடுவதற்கான எத்தனைக்கின்றவர்கள் ஒரு காலத்தில் நிச்சயமாக நாங்கள் சிக்கிக் கொள்வோம், இது ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதை புரிந்து கொள்வதற்கான காலம் இது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. சகலருக்கும் எதிராக மோசடி செய்தவர்களுக்கு எதிராக குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படுகின்ற காலமாக இது மாறியிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். லங்கா தீபத்திற்கையில் தொடர்பான இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. விசிபந்தாக அல்லஸ் அரங் கிராம நிலதாரிகே வசரப்பாக சிறு தண்டுவோம ஜேஷ்டாதிகரணியின் தகவல் கரை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கிராம சேவகர் ஒருவர் 100,000 ரூபாய் லஞ்சப்பணம் கேட்டு அந்த லஞ்சப்பணத்தில் 25,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டு அவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 5 வருட கால கடூழிய சிறுதண்டனை விதித்திருந்தது. எனவே இந்த தண்டனைக்கு எதிராக அந்த பிரதிவாதி தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை தாக்கல் செய்திருந்தால் இந்த மனு இந்த தன்னுடைய வழக்கை தள்ளுபடி செய்து தண்டனையை இல்லாத செய்யுமாறு கோரிக்கை விடுத்து, ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை நேற்று தினம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. 100,000 ரூபாய் லஞ்சப்பணத்தை கோரி, அதாவது விசேட தேவையுடைய ஒரு நபருக்கு வீடொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான அரசாங்க திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டத்தில் அந்த விசேட தேவையுடைய நபருக்கு அந்த வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்காக 100,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக இந்த நபர் கோரியிருக்கிறார். எனவே அந்த 100,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெறுவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 25,000 ரூபாய் பணத்தை

நீதிமன்றம் அந்த தண்டனையை இப்போது உறுதி செய்திருக்கிறது என்பது முக்கியமான விவகாரம். எனவே பொதுமக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு செல்வதற்கு கூட லஞ்சம் வழங்குகின்ற அதிகாரிகள் இன்றும் நாட்டில் இருக்கிறார்கள். எனவே கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகள் குற்றங்களுக்கான தண்டனை இப்போது அனுபவித்து வருகிறார்கள். இப்போது செய்கின்றவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் தண்டிக்கப்படுவார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான செய்தியாக இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் மேலும் பல முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பட்டோவிட்ட அசங்க கொஸ்மல்லி சகாக்கள் நீதிமன்றத்துக்குள் மோதல் என்பதாக இன்றைய செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்குள் பிரபல பாதாள குழு தலைவர்களான பட்டோவிட்ட அசங்க மற்றும் கொஸ்மல்லி ஆகியோரின் சகாக்களுக்கிடையில் மோதல் இடம்பெற்றிருக்கிறது. சம்பவத்தில் பட்டோவிட்ட அசங்க குழுவைச் சேர்ந்த கருணாலாகி ஸ்ரீநாத் பிரியசாந்த் மற்றும் கொஸ்மல்லி குழுவைச் சேர்ந்த மதுஷ்கர் ரேணுக பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் இடையில் நேற்று முன்தினம் இந்த நீதிமன்ற கூண்டுக்கு அருகில் இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் கல்கிசை சிரிப்பாலை வீதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரர்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக செயல்பட்டவர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீநாத் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தெஹிவளை சிறிசங்கபோ வீதியில் உள்ள வீடொன்றின் மீதும் கைக்குண்டு தாக்குதல் மேற்கொண்டு இரண்டு சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் மதுஷ்கர் கைது செய்யப்பட்டதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குகளில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக இரண்டு சந்தேக நபர்களும் கல்கிசை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இதன்போது ஸ்ரீநாத் நீதிமன்ற கூண்டு கொள்ள நிலையில் மதுஷ்கா அடுத்த வழக்கு விசாரணைக்காக அருகில் அமர வைக்கப்பட்டிருந்தார். இதன்போது கூண்டிலிருந்து வெளியேறிய ஸ்ரீநாத் மதுஷ்கரை நோக்கி சென்று தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளார். உடனே சிறைச்சாலை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தலையீட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவித்த கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனிடையே இந்த இரு சந்தேக நபர்களையும் தனித்தனியாக சிறைக்காவலில் வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கல்கிசை மேலதிக நீதிவான் ஹேமாலி ஹல்பந்தினிய உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி விடம்பிடிக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இருவர் கைது என்பதாக இன்னும் ஒரு செய்தி வருகிறது. அம்பலாங்குடி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த இருவர் நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி படுகொலை செய்ய முயற்சித்த சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட இரு பிரதான சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அம்பலாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஹவசந்தி பகுதியில் கடந்த 21 தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நபரொருவர் மீது கைத்துப்பாக்கியை கொண்டு துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். மேற்படி சம்பவ தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுத்து வந்த நிலையில் குற்றச் செயலுக்காக வருகை தந்திருந்த இரு சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான நீதிமன்ற செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகளும் பத்திரிகையில் முக்கிய செய்திகளாக இடம்பெடுக்கின்றன. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி, புத்தகங்களுக்கான வெட் வரியை மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் என்பதாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். சர்வதேச புத்தக கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க புகைப்படமாகவும் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் 27 தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச புத்தக கண்காட்சி கொழும்பும் பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மந்தபத்தில் நேற்று ஆரம்பமானது. கண்காட்சியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய உள்ளிட்டோர் பங்கேற்கும் முதற்கப்பட்ட புகைப்படமாக இந்த புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. இங்குதான் பிரதமர் இந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் புத்தகங்களுக்கென விதிக்கப்பட்டுள்ள வட் வரியில் மாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பில் அரசு கவனம் எடுத்திருப்பதாக பிரதமர் அருணி அமரசூரி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் 27 தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச புத்தக கண்காட்சியை நேற்று கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கும் வகையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புத்தகங்களுக்கென விதிக்கப்பட்டுள்ள வட் வரி விசேட மாற்றத்தை மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாகவும் கிடைத்துள்ளதை தெரிவிக்குமாறும் ஜனாதிபதி விசேடமாக அறிவித்திருக்கின்றார். எனவே கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியானது வருடத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படும் மற்றொரு கண்காட்சி மாத்திரமல்ல, இது நாட்டின் லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்த காத்திருக்கும் கலாச்சார வாழ்வியல் ஒரு பகுதியாகும். 1999 ஆரம்பமான இந்த பயணம் 2 மேலாக நாட்டின் வாசிப்பு கலாச்சாரத்தை போஷித்திருக்கிறது என்பதாகவும் பிரதமர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து பிரதமர் தொடர்பான இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு

பிரதமரோடு சந்திப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையின் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சித் துறையை வலுப்படுத்துவதற்கான எதிர்கால ஒத்துழைப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கும் இடையில் நேற்று முன்தினம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் வளர்ந்து வரும் கைத்தொழில்களுக்கு தேவையான திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் இதன்போது விளக்கம் அளித்த பிரதமர் தொழிற்கல்விக்கான முறைமையை இன்றை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கும் அதற்காக முதலீடு செய்வதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் இந்த வேலை திட்டத்தை பாராட்டிய ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கையின் தொழிற்கல்வித்துறையின் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதற்கும் ஆதரவளிப்பதற்கும் தமது விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் தொடர்கிறது. இதன்போது இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மூலோபாய துறைகளில் காணப்படும் முதலீடு வாய்ப்புகள் தொடர்பில் கவனமெடுத்துமாறும் பிரதமர் பிரதிநிதிகள் குழுவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களில் அனுப்பியிருக்கின்ற ஒரு கடிதம் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அப்படி அந்த கடிதத்தில் அவர் என்ன விடயங்களை கூறியிருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். கேள்வி எழுப்பும் வரை உங்களின் கூட்டங்களில் நான் பங்கேற்க மாட்டேன், சஜித்துக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான சாமர சம்பத் தசநாயக, தயாசிரி ஜெயசேகர் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தாங்கள் இதுவரை எந்த ஒரு விளக்கத்தையும் கோரவில்லை என்பதோடும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. கால் புரட்சிகளில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மீளப்பெற வேண்டும் என தாங்கள் வலியுறுத்த வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பம் ஏற்படும் வரை தங்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு கூட்டங்களிலும் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பு மிக்க பதவியில் தங்களது தலைமையில் ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளாமை தொடர்பாக எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தும் இந்த கடிதத்தின் மீது தங்களின் அதி கவனத்தை கோருகின்றேன். பாராளுமன்றத்தில் தங்களது ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியில் அங்கமைக்கும் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினரும் என் மீது முன்வைத்துள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு கண்டனத்தையோ அல்லது கருத்தையோ தாங்கள் வெளியிடவில்லை. புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயகம் கடந்த 2025 10/23 அரசியலமைப்பு சபையின் உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் அதனை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்க தவறி விசாரணையை தடுக்க முயன்றார் என்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் நியமனங்களில் பங்கேற்பதன் மூலம் நலன்சார் முரண்பாட்டை ஏற்படுத்தி பாராளுமன்ற சிறப்புரிமையை நடத்தியும் விதிகளையும் மீறினார் என்றும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பான பதில் இருக்கிற நீங்கள் கண்டிக்கவும் இல்லை, அது தொடர்பான விடயங்களை கவனம் செலுத்தவும் இல்லை. எனவே நீங்கள் அது தொடர்பில் கேள்வி எழுப்பும் வரை உங்கள் தலைமையில் நடக்கின்ற எந்த ஒரு கூட்டத்திலும் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கு முன் இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, மட்டக்களப்பு காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம் முட்டுக்கட்டை, சாணக்கியன் ராசமாணிக்கம் சபையில் சுட்டிக்காட்டு என்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் அன்றாட தேவைகளுக்கும் பயன்பாட்டுக்கும் காணிகளை விடுவிப்பதில் வனவளத்துறை திணைக்களம் தொடர்ச்சியாகவே தடைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வவுனியா மாவட்டத்தில் கியூல் ஓயா திட்டத்துக்கு வனவளத்துறை திணைக்களத்துக்கு சொந்தமான 12,000 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய மாவட்டங்களில் வனவளத்துறை மக்களின் பயன்பாட்டுக்கான காணிகளை விடுவிக்கும் போது ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இவ்வாறான காணிகளை விடுவிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது? வனவளத்துறை திணைக்களத்தின் செயற்பாடுகள் முற்றிலும் பாரபட்சமானது, தமிழ் பிரதேசங்கள் திட்டமிட்ட வகையில் புறக்கணிக்கப்படுகிறது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற பிரிவுக்குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சாணக்கியன் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வேளையின் போது கேள்விகள் முன்வைத்து உரையாற்றும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இந்த மக்களின் தேவைகளுக்காக காணிகளை விடுவிக்கின்ற போது வனவள திணைக்கள அதிகாரிகள் இவ்வாறு பாரபட்சமான முறையில் நடந்து கொள்வதாகவும் இந்த பாரபட்சம் காண்பிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இவ்வாறான கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, முக்கியமான வரலாற்று சின்னம் ஒன்று இப்போது சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வழங்கப்பட போகிறது. எனவே அதனை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி செய்திக்கு நாங்கள் செல்லலாம். ராமர் பால மணல் திட்டுகளுக்கு அதிதிகள் வெள்ளோட்ட பயணம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தரப்பெற்றுவதை பார்க்கலாம். உலக சுற்றுலா தின விழாவையொட்டி தலைமன்னாரில் ராமர் பாலத்துடன் தொடர்புடைய 8 மணல் திட்டுகளை பார்வையிடுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று காலை அங்கு வெள்ளோட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜெகநாதன் விவேகானந்தன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன், பிரதேச செயலாளர் காந்தீபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மன்னாரில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தலைமன்னார் கடற்கரையிலிருந்து 3வது மணல் திட்டை நோக்கி குறித்த வெள்ளோட்ட ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. தலைமன்னார் கடற்கரையிலிருந்து விசேட படகுகள் மூலம் 3வது மணல் திட்டை நோக்கி பயணம் இடம்பெற்றது. 2வது மணல் திட்டில் மீனவர்கள் களைப்பாறுவதற்கும் அதில் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கும் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் விசேட படகுகள் மூலம் கட்டணம் செலுத்தி 3வது மணல் திட்டை பார்வையிடுவதற்கான வசதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை பயணிகள் குறித்த மணல் திட்டை பார்வையிடும் தினம் தொடர்பான ஏற்பாடு குழுவினரால் அறிவித்தல் விடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது ராமர் பாலம் இலங்கையினுடைய வரலாற்றோடு சேர்ந்த ஒரு முக்கியமான வரலாற்று தொல்பொருள் சின்னமாக இது காணப்படுகிறது. ராமர் பாலம் என்ற விவகாரம் ராமாயணத்தில் குறிப்பிடப்படுகின்ற அந்த ராமரால் கட்டப்பட்ட அல்லது அவருடைய சேனையால் இலங்கைக்கு வருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கடல் வெளியான இயற்கை பாலமாக இருக்கிறது. எனவே அதனுடைய திட்டுக்களை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு இப்போது வாய்ப்பு வழங்கப்படுகிறது. உலக சுற்றுலா தின நிகழ்வு மன்னார் மாவட்டத்தை அடிப்படையாக இடம்பெறுகிறது, நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் இடம்பெறுகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த இதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகளாக செல்கின்ற மக்கள் அதனுடைய சுற்றாளருக்கும் அல்லது அங்கிருக்கின்ற அதன் இயற்கையான வடிவமைப்புக்கும் சேதம் ஏற்படுத்தாத வகையில் அதனை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான விரைவில் அங்கு செல்வதற்கான திகதி அறிவிக்கப்படும் என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை வெளியாகின்ற இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்த இடத்திலிருந்து அது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. பல துணக்கட்ட திசா ஆயக்கட்ட அதாத் வெஸ்ஸ என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கலாம். மேல் மற்றும் சபரகோ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுரளி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினமும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பல இடங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய சாத்தியம் இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. எனவே இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் இவ்வாறான கோரிக்கை முன்வைக்கிறது. அதே போல காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பகுதி, அதே போல மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலை அண்மித்த கடற்பகுதிகளில் கடலானது அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என திணைக்களம் தெரிவிக்கிறது. அதே போல புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரை அண்மித்த கடற்பகுதியில் கடல் அலையானது 2 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே ஏனைய பகுதிகளிலும்
இந்த இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது கடல் பகுதிகள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அந்த பகுதிகள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக இருக்கும். இதுகுறித்து மீனவர்களும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்ற செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல மலையகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை சேதங்களை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். மலையகத்திலும் சீரற்ற காலநிலை, கிரகரி வாவியின் வான் கதவுகள் திறப்பு, நுரலியா கண்டிக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பு பெற்றுவதை நாங்கள் காணலாம். சீரற்ற காலநிலையினால் நுவரெலியா பிரதேசத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாத இடி மின்னல் கடும் காற்றுடன் பெய்த கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் சில பிரதேச எல்லை பிரிவுகளுக்கும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் நுவரெலியாவில் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து கிரகரி வாவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்திருக்கின்றது. வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும் அணையின் பாதுகாப்பை கருதியும் கிரகரி வாவியின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா பிரதான நகரம் கந்தப்பளை, நானுவயா, டெஸ்போர்ட், ரதல்ல குறுக்கு வீதி மற்றும் தலவாக்கலை போன்ற பகுதிகளில் இந்த மாறுபட்ட வானிலை மாற்றத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் குளிரும் அங்கு நிலை வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடும் பனிமூட்டத்தால் வீதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் அவதானிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. வீதி விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வாகனங்களின் வேகத்தை குறைத்து செலுத்துவதோடு வாகனங்களின் மின் குமிழ்களை விழச் செய்யுமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிக வாகன போக்குவரத்து நிலவும் நுவரெலியா பதுல்லை வீதி, நுவரெலியா ஹட்டன் வீதி, நுவரெலியா கண்டி வீதி மற்றும் நுவரெலியா ராகலை வீதி ஆகிய பிரதான வீதிகளில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. மண் திட்டுகளுக்கு அருகாமையில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் அட்டன் கொழும்பு பிரதான வீதியிலும் அட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் பல இடங்களில் சிறிய அளவில் மண்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால் வாகனங்களை மிகவும் அவதானத்தோடு செலுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு, பாறைச்சரிவு மற்றும் நிலச்சரிவுக்கு அறிகுறிகள் தென்படி உடனடியாக பாதுகாப்பிடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மக்கள் இந்த விடயம் குறித்து மிகுந்த அவதானமாக செயற்படுகின்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வை சந்திக்கலாம். வணக்கம்.

0: நேற்று தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் நுத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 8, 53, 57, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 8, 53, 57, 74. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது, 2 லட்சம் பரிசுகள், 12 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 1,89,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,28,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான மஞ்சள் நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், 5,007 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக நேற்று நாளில் மிதினம் தெரிவாயிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 34, 42, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதினம் தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 34, 42, 53. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. நேற்று நாளில் 1,25,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுக்கிறது, சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 2,91,87,124 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான இள நீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 3,295 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச், வெற்றி இலக்கங்கள் 7, 15, 17, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச், வெற்றி இலக்கங்கள் 7, 15, 17, 60. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 3, 4, 3, 7, 7. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 3, 4, 3, 7, 7. 2 லட்சம் பரிசுகள், 4 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 63,80,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான கருணீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 3, 5, 59, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 3, 5, 59, 75. நேற்று நாளில் மொத்தமாக லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 9, 1, 7, 8, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 9, 1, 7, 8, 5 தெரிவாகியிருக்கிறது. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 67,39,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்ருக்கு லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 2,471 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே, சூப்பர் இலக்கம் 37, வெற்றி இலக்கங்கள் 16, 21, 57, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே, சூப்பர் இலக்கம் 37, வெற்றி இலக்கங்கள் 16, 21, 57, 58. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசுகள், 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,68,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக, அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசாக 37,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தனசம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1,029 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 6, 3, 7, 3, 1, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 6, 3, 7, 3, 1, 0. நேற்று நாளில் மொத்தமாக 38,63,420 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான நீல நிற சுப்பிரிதன சம்பத லோத்திரட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலுப்பு பாரம் 503. நேற்று நாளில் மொத்தமாக சீட்டிலுக்கப்பட்ட வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7-3-1-0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7-3-1-0. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,16,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜயசம்பத்தை கபில் நிற அச்சிடப்பட்ட லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,125 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 1,14,32. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1,14,32. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,62,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் அல்லது டிஎல்வி சி பேப்புடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக் லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாள் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட நேற்று நாள் 25ஆம் தேதி சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். முதலாவதாக நாங்கள் சுபதாசக் லத்தருக்கான வெற்றி முடிவுகள். 437ஆவது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷம் தெரிவா. இதற்கடுத்து வெற்றி இலக்கங்கள் 4, 33, 57 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக மேஷம் தெரிவா. இதற்கடுத்து வெற்றி இலக்கங்கள் 4, 33, 57 சிறப்பு இலக்கங்களாக 2, 2, 1, 5 சிறப்பு இலக்கங்களாக 2, 2, 1, 5 நேற்று நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,25,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,563 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 16, 30, 34, 51 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 16, 30, 34, 51 நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,03,19,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,50,414 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நீட்டு நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள். இதோ 6,321 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 8, 6, 1, 5, 9 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 8, 6, 1, 5, 9 நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,07,84,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,70,95,64 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 17, 27, 61, 77 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 2,351 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 17, 27, 61, 77 நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,41,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,66,80,487 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ 2,669 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜட் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்கள் 8, 22, 30, 5, 77 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து ஜட் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்கள் 8, 22, 30, 5, 77 நேற்று நாள் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,86,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,80,366 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள். 6,630 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மிதுனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 31, 33, 40 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக மிதுனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 31, 33, 40 நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,99,060 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,86,387 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 896வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 1, 5, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 1, 5, 9. நேற்றைய நாளில் 42,12,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்தொருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்தொருக்கான வெற்றி முடிவுகள். 589வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 0, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 0, 0. நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,79,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடுகின்றேன். தொடர்ந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஜிஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நன்றி புவனேஷ். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: எல்லாருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. கேக்காக ஆரம்பிக்க போறீங்க 102.6 102.8 உங்க வசனத்தோடு கிடைந்து 10 மணி வரைக்கும் சிறுவர் உலகம் கேட்கலாம். சூப்பரான பாடல்கள் வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க சொல்லலாம். மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிருப்பீங்க, டீச்சர் கூட இருந்திருப்பீங்க, டீச்சர் சொல்ற விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பீங்க. சோ மண்டே டு ஃப்ரைடே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, வீட்டை வந்திருப்பீங்க, கிளாஸ் போயிருப்பீங்க, சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடிப்பீங்க, ஈவினிங் விளையாடிப்பீங்க. சோ இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ குடிஸ் 10 மணி வரைக்கும் நீங்க உங்க வசந்தத்தோடு கிடைந்து சிறுவர் உலகம் கேட்கலாம். அதே போல கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். சோ காலை பேர் படுத்துங்க 0111 2775 0001 அதே போல 0111 2775 0001 காலை பேர் படுத்தலாம். அது மட்டுமல்ல, லைன் கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க, நான் அப்ளை பண்றேன். 0707 47 102 6 0707 47 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, அல்லது வாய்ஸ் நோட் போடுங்க. ஓகே, அது நான் ப்ளே பண்றேன். சோ சூப்பரான பாடல்கள் எல்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. வசந்தத்தின் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுவர் உலகம் பக்கம் கூட ஆக முடிந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சூப்பரான ஒரு கதையை சொல்லிட்டு யாரு எங்க கூட ஃபர்ஸ்ட் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வீட்டுல, சரியா, ஒரு வீட்டுல ஒரு புத்தக ஒரு புக் வந்துட்டு அழுதுட்டே இருந்ததாம். ஒரு குட்டி பையன் கேட்டா, நீ ஏன் அழுற, இப்ப பாரு அழுதுட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டானா. சோ அதுக்கு அந்த புக் சொன்னிச்சா, நீ என்ன தொடவே மாட்டேங்கிற, நான் தூசியில இருக்கிற, என்ன திறந்து உள்ள பாரு, யானை இருக்கு, புலி இருக்கு, நிலா இருக்கு, நீ பார்க்கவே மாட்டேங்கிற, அதனாலதான் நான் அழுற அப்படின்னு சொன்னிச்சான் அந்த புக். அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணான் சொன்னா, புத்தகத்தை திறந்து உள்ளே நிறைய விஷயங்கள் இருந்துச்சான், படங்கள் இருந்துச்சு, ஸ்டோரி இருந்துச்சு, அதே போல நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சான். அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அவன் தினமும் வந்துட்டு ஒவ்வொரு நாள் 10 நிமிஷம் புத்தகத்தை திறந்து புத்தகத்துல இருக்கிற நல்ல பல விஷயங்களை படிச்சு ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அவன் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாம லீடராகவும் வந்தான். சோ இதே மாதிரி தான் நீங்கட வீட்டுல இருக்கிற புக்ஸ் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற புக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் அந்த புக்கை அப்படியே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போறண்டா போயிட்டு விளையாடுறண்டா ஈவினிங் வந்து ஒரு குட்டி விளையாட்டு போட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். இல்லைண்டா அம்மா அப்பாவை கரைச்சு பண்ணி அந்த ஃபோனில் இருப்போம் இல்லையா. ஸோ இப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் டீச்சர்ஸ் தாரத்தை கிளாஸில் தாரத்தை எல்லாம் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணத்தான் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ்கிட்ட ஏச்சு வாங்காமல் மற்றவங்கள்ட்ட சிரிப்பு அதை எதுவுமே தெரியாமல் நம்ம எலும்பி நிற்கும் போது ஆன்சர் பண்ண முடியாமல் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நாங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நைட் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் செய்யலாம். ஓகே, இப்போ எங்க கூட பேசுறதுக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்தில் தேஜா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் டா.
1: குட் மார்னிங் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: ஓகே, சொல்லுங்க. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க?
1: ஓகே,
0: மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க சரியா, படிச்சிருப்பீங்க, ஹோம்ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அத சொல்லுங்க. என்னது
1: சொல்றேன்?
0: ஓகே, ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணீங்க. ஓகே, டீச்சர் எல்லாம் ஏச்சுவாங்கல இல்லையா? ஓகே ஓகே, விளையாடினீங்களா நல்லா?
1: ஆமாங்கா.
0: ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இருக்கா உங்களுக்கு?
1: இல்லைங்கா.
0: சரி, ஓகே, சூப்பர். அப்ப நல்ல விஷயம், நல்லா படிங்க, விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: பாடல்.
0: ஓகே, பாடி காட்டு.
1: குடை பிடித்து செருப்பு

0: அன்னுறக்கம் இல்லாம கதறி அலனேனும் அம்மா சொல்லை தட்டாமல் ஆசிரியர் கருகி ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
0: கிரேட் 4.
1: ஓகே, சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு கேப்போமா? யாரெல்லாம் இருக்கறாங்க?
0: அம்மா இருக்காங்க.
1: ஓகே,
0: தாத்தா இருக்காங்க, அப்பா இருக்காரு,
1: ம்,
0: அவரும் சித்தி.
1: ஓகே, எல்லாருக்கும் பாட்டு கேக்கலாம். நன்றி, பாய். இதே மாதிரி நீங்களும் மல்பேட் படுத்துங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்க. இது யாருது?
2: ஹலோ, வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா? கட் அடிக்கலையா? நல்ல பிள்ளையா நீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
2: சில விவரம் இல்லாமல் பறக்கும் பின்னல் பறவைகள் நாங்கள், இன்று சிறியவர்கள் நாங்கள், நாளை பெரியவர்கள் நாங்கள். கோபம் இல்லை, வன்மம் இல்லை, எங்கள் சிரிப்பில் சூடு இல்லை, மனதை மொழியில் பேசினாலும் மனதில் தைரியம் உண்டு. ஏட்டை பிடித்து படிப்போம், நாட்டை உயர்த்தி காட்டுவோம், புத்தகத்தை நண்பனாக்குவோம், நாளைய புதிய உலகை படிப்போம், படிப்போம், உயர்வோம், பண்புடன் வளர்வோம், நேர்மையுடன் வாழ்வோம் என்று இன்று நாம் சபதம் எடுப்போம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிறுவர் தின
1: நல்வாழ்த்துக்கள். முன்கூட்டியே நீங்க விஷ் பண்ணிட்டீங்க. ஓகேடா, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்க, அவ்வளவு க்யூட்டா சொன்னீங்க. சரி, நாங்க பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கறாங்க?
2: நீங்க
1: ஓகே, நன்றி, பாய். நிமிடம் வரும் பாடல் இது ஜில்லா திரைப்படத்துக்காக டி இமானின் செயல்.

0: நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 8:19.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. பிரைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைத்தது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

0: வில் திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசைகள் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.8 உங்க வசந்தத்தில் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் காலை 8:25 கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க அவிசாவல பக்கம் போறோம். இங்க கூட பேசுறதுக்கு ஸ்ரீ வர்ஷினி வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங் டா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, எத்தனை மணி கிளம்பி நீங்க இன்னைக்கு? Wow, super, nalla, good girl. இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு?
1: இருக்கதா.
0: ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா? ஓகே. நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 5.
0: Wow, super, நல்ல பிள்ளை, பெரிய பிள்ளை. சரி, உங்களுடைய ஸ்கூல்ல பேரை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சாந்த மரியா கல்லூரி.
0: ஓகே, super. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஹலோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டு ஏதாவது இருக்கும்? சாப்பிடுறது, அதே போல விளையாட்டு இருக்கும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா இருக்கும் இல்லையா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படி எதுவும் இல்ல, எல்லாமே பிடிக்கும் இல்லையா? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: கதை.
0: ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
1: சிங்கமும் புலியும் நரியும் துப்பாக்கி சொன்னால் ஒரு மான் குட்டி மாண்டது. இதற்காக சிங்கமும் புலியும் சண்டை போட்டன. இரண்டும் இளமையோடு இருந்தபடியா சண்டை மலமாகவும் இருந்தது. கடைசியில் இரண்டு படிகாயமுற்று கீழே சாய்ந்து விட்டன. காய்களை அசைக்க கூட அவற்றால் முடியவில்லை. அப்பொழுது அங்கே வந்த நரி விஷயத்தை புரிந்து கொண்டது. எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடந்த சிங்கம் புலியின் கண்களுக்கு முன்பாகவே அந்த மான் குட்டியை நரி தூக்கி கொண்டு ஓடியது. இதை பார்த்த சிங்கம், என்ன அறிவீனம், இந்த நரிக்கு கொடுப்பதற்காகவா நாம் இப்படி சண்டை போட்டோம் என்று புலவியது. ஒருவர் உழைப்பின் பலனை மற்றொருவர் அனுபவிப்பதை உலகத்தில் அடிக்கடி பார்க்கிறோம்.
0: ஓகே, ஓகே, சூப்பர், சூப்பர், நல்லா இருந்தது. உங்களுடைய மோட்டிவேஷனான ஒரு கதை, சூப்பரா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் இருக்கிறேன். சரி, இந்த கதையை யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: அம்மா.
0: ஓகே, அம்மோட பேர் என்ன? நம்ம பாட்டு கேக்கலாம். ஓகேவா? சரி, கொடுங்க, பேசலாம். தங்கச்சியோட பேர்
1: என்ன?
0: அதிஷ்டா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், சூப்பர். அப்ப குட்டி பொண்ணு, நீங்களும் அதே ஸ்கூல் தானா? நீங்களும் அதே ஸ்கூல் தானா? அண்ணாடா ஸ்கூல். ஓகே, ஓகே, சூப்பர், நல்லா. நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டு.
0: ஓகே, பாடி காட்டுங்க.
1: நிலா நிலா வா, நீயும் நானும் மாறலாம், பந்து போல இருக்கிறாய்,
0: போகணும், படிக்கணும், ஓகே, விளையாடணும், என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேடா, பாட்டு கேக்கல, நல்லா இருக்காவும். நன்றி, பாய். ஓகே, சரி, கால் பண்ணுங்க பேசலாம். நீங்க கேட்டுக்கிறது 102.6 102.8 நம்ம வசத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒலிக்கு பாடல் இது கத்தி திரைப்படத்துக்காக நிறுத்தி நிச்சயம்.

0: செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி அனைவருக்கும் வாசி.

0: பக்தி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க சூப்பரான பாடல்கள் மொழித்துக் கொண்டிருக்கிறது. 10 மணி வரைக்கும் குடிஸ் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிற நேரம் இப்பொழுது காலை 8:41 கொண்டிருக்கிறது. அழைப்பு ஏற்படுத்திங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0712-7755-1 அதே போல 0712-7755-1 கழிப்பு ஏற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு 0760-47-102-6 என்ற வாட்ஸ்அப் இலக்கு கூட நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க, அல்லது வாய்ஸ் நோட் ஒன் அனுப்பி வச்சிருங்க, நான் பிளே பண்றேன். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு பாக்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: யார் இது?
1: கீர்த்தனா.
0: கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, எங்க இருந்து பேசுவீங்க? ஓகே, ஊர்லாம் எப்படி இருக்கு? மலை
1: அன்னைக்கு?
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா?
1: இல்லக்கா.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 2.
0: ஓகே ஓகே, சூப்பர். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: அதிகாலை குயில் எழுந்து பாடு.
0: ஓகே, பாடி காட்டுங்க.
1: அதிகாலை குயில் எழுந்து காலை கடம் முடித்து பாதையோரம் நடந்து பாடத்தினாலே அடைக்கும் வகுப்பறையை அனுதினமும் அழகாக பேணி ஆசிரியர் தொட்டடியே நன்னெறிகள் கற்கும் வகுப்பில் உள்ள மாணவரை நம்முடன் பிறப்பாய் கருதி அவர் நட்புறவை நாட்டினிடம் நல்லதையே செய்வோம். இந்த பாடத்தினாலேயே அறிவை நிதையமே அங்கு சென்று கற்பதால் ஆற்று மேலும் வளருமே வளமும் அறிவும் பண்பட உயர்ந்து நாமும் திறந்திட ஆசான் சொல் கேட்டு நாம் அன்பாய் பண்பாய் பயில்வோம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் பேர் என்ன?
1: கே கமலேஸ்வரி.
0: ஓகே சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன?
1: வரலாறு.
0: வாவ் சூப்பர். ஹிஸ்டரினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி ஓகே, நல்லா சாப்பிடுங்க. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? பாட்டு கேக்கலாம்.
1: அம்மா, அப்பா,
0: ஓகே,
1: அண்ணா,
0: பாட்டு கேட்கலாம். நன்றி, பாய்
1: பாய்.
0: ஓகே சரி, இதே போல நீங்களும் மலப்பேற்படுத்தி பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் சொல்லலாம் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு. இப்ப இந்த மணித்தாளத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நினைவுபடுத்திட்டு நாங்க ஒரு பாட்டு கேட்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வீதி விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது, மழையுடனான வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்களை நாங்க வந்து குறைத்துக் கொள்வது ஒண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீதி விதிமுறைகளை நாங்க சரியாக கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்கள்ல இருந்து குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக கொடுத்திருக்கும் போது எதிர்காலத்தில் அவங்க வீதி விபத்துக்களில் இருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்புக்கு கிளீன் ஸ்ரீலங்காவோடு இணைந்து டேக் கேர் வேலியோ திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. 2 கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எப்பவுமே நீங்க பயணிக்கும் போது முன்கூட்டி அதுக்கான ஆயத்தங்களும் செய்து, ஒரு வாகனத்தில் பயணிக்கின்ற போது வாகனத்தை சரிபார்த்துட்டு முன்கூட்டியே நீங்க பயணிக்கும் போதுதான் வீதி விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா வீதி விபத்துக்கள் இருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். எனவே அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அனுசரணியுடன் இந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம்.

காற்றலையில் முதல்வன்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: 102.6 வசந்தத்தோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்த மழைத்தளத்தோடு இணைந்திருக்கலாம். சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு நான் ஜிஆர் நிரம்பி பொழுது காலை 9:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பழநர்வை சிறுநீரக வைத்தியசாலையின் சமையல் அறைக்கு எரிவாயு வழங்கும் குழாய்ப்பாதையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பழநர்வை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவத்தினால் வைத்தியசாலையின் சமையல் அறை அமைந்துள்ள கட்டிடத்துக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: மெக்சிகோவின் பசிபிக் கடலோர பகுதிக்கு அப்பால் உருவாகியுள்ள போலோ சென்ட்ரோ சூறாவளி அந்த பகுதியின் கடலோர சொத்துக்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பலத்த காற்றைக் கொண்ட இந்த புயல் 4ம் நிலை தீவிர சூறாவளியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல திணைக்கள ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று சூறாவளியின் தீவிரத்தன்மை, அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக போலோ சூறாவளியின் மையப்பகுதிக்கு சிறப்பு வானூர்தி பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பார்க்கிறார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சிற்றுலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மணி தேலத்தோடு இணைந்திருக்கிறோம். 102.6 102.8 வசனத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். அடுத்தடுத்து நல்ல நல்ல பாடல்கள் வர காத்துட்டு இருக்கிறது. சோ குடீஸ் நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் அதே போல வாட்ஸ்அப் இலக்கங்களோடு இருக்கு. அதுக்கும் கூட நீங்க அழைப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க என்னோட பந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த மணி தேலத்தில் யாரு என் கூட பேச போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: வணக்கம்.
0: யார் இது?
1: பவின்
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: கிரேட் 6.
0: ஓகே சூப்பர். என்ன ஸ்கூல்?
1: பாரதி ஸ்கூல்.
0: ஓகே.

0: மாகாணம் விஷமூங்கில், தென் மாகாணம் மீன்போபிட்டியாமலர், மத்திய மாகாணம் பில்லிமலர், வடமேல் மாகாணம் எட்டேரியாமலர்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓகே, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: அம்மா, அப்பா, தங்கச்சி.
1: ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் வருகிறது கேட்கலாம். நன்றி,
0: நன்றி.
1: ஓகே பாய். சரி, இதே போல நீங்களும் மழை பிற்படுத்துங்க, பேசலாம். ஓகேவா? இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் காலை 9:18.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: என்ன
1: சொல்லி
0: காட்ட போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க.
1: கண் காது எலும்பு இல்லாத உயிரினம் மண்புழு, கண் மூடாத உயிரினங்கள் சாம்பு மீன், ஆழ்ந்த உறக்கம் செய்யாத பறவை புறா, பள்ளியின் முட்டை சிறகுகளுக்கு பதிலாக உரோமங்கள் உள்ள பறவை கிவி, நீரில் முட்டையிடாத ஈருடவாளிகள் ஆமை முதலை, இரவில் நடமாடும் உயிரினங்கள் கரப்பான் ஆந்தை வௌவால் நத்தை, சூழலை சுத்தமாக்கும் பறவை காகம், நான்கு முழங்கால்களை கொண்ட மிருகம் யானை, நடக்க தெரியாத பிராணி முயல்.
0: ஓகே நன்றி, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது நீங்க சொன்னது. ஓகே, யாரெல்லாம் இருக்கறாங்க
1: வீட்டை? அம்மா அப்பா தம்பி ரெண்டு பேர் அவ்வளவுதான்.
0: ஓகே, எல்லாருக்கும் பாட்டு கேட்கலாம். ஓகே பாய்
1: பாய்க்கா.
0: சரி, இதே போல நீங்க மல்பிட் படுத்துங்க பேசலாம். ஓகே, இப்ப பாட்டு கேட்போம்.

0: பாஸ் என் கிரு பாஸ்கரன் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் சுப்ரஹான பாடல் கேட்டீங்க. தொடர்ந்தும் சிறுவர் உலக நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிறைவு பொழுது காலை 9:32.
1: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: சொல்லு அபிலாஷன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது? நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
3: புதுசா ஒரு மூளை ஆட் பண்ணியாச்சு போல.
2: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
3: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சொக்கு பரபர சந்திரமுகி திரைப்படத்துக்காக சுப்ரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 9:38 கொண்டிருக்கிறது. 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு நிந்த ஊர்ல இருந்து கதர்ஷா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சொல்லி காட்ட போறீங்க? நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லி இருந்தாங்க. சோ அவங்க சொல்ல வந்த விஷயம் முழுசா சொல்ல முடியாம லைன் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, கதர்ஷாக்காக நாங்க பாட்டு கேட்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி கதர்ஷா. சரி ஓகே, நீங்களும் மழைப்பீட் படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0132 7 5 0 0 1, கதை போல 0132 7 5 1 1 1 கழிப்பீட்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு 0760 47 102 6. இங்க வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்ல குட்டீஸ் ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க, அதை நான் பிளே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ பண்ணுங்க, பாட்டு கேட்கலாம்.
2: People want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the house. Here comes a man with a new style.
0: Olikum paadal idu veeram thirappadathukaga.

0: வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரமிப்பது இப்பொழுது 9:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தருங்கள்.

பாஸ்கட்டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

ஓகே, அடுத்த வழிக்கு ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் டாப் சாட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்புக்குரிய சுகநன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் கூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொதுச் சபையின் 81வது கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் 27 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தலைமை தாங்க உள்ளார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை மேலாண்மை செய்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை எனும் கருப்பொருளுக்கு அமைவாக இந்த கூட்டத்தொடர் அமையவுள்ளது. இதில் செப்டம்பர் 28 அன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட வாரத்தின் பொது விவாதத்தின் போது இலங்கையின் தேசிய அறிக்கையை அமைச்சர் விஜிதகர சமர்ப்பிக்க உள்ளார். தெகுவலை சிறு சங்கோப மாவட்டத்தில் உள்ள வீடொன்று மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தி இரண்டு பிள்ளைகளை கொலை செய்த சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்த மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாதம் 11ஆம் தேதி குறித்த கைக்குண்டு தாக்குதலை நடத்தி இரண்டு பிள்ளைகளை கொலை செய்தமை மற்றும் அவர்களின் தந்தைக்கு பலத்த காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் கீழ் இந்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த குற்றத்தை செய்த பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவிகளை வழங்கிய இரு சந்தேக நபர்கள் கடந்த 17ஆம் தேதி ரிதிமாலயத்தை தேகவாலை மற்றும் போலஸ் கமுக போலீஸ் பிரிவுகளில் வைத்து புலனாய்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றத்துக்கு உதவிகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரிலேயே இந்த சந்தேக நபர்கள் தேகவாலை போலீஸ் பிரிவில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தோனேசியாவின் பப்புவா பிராந்தியத்தில் உள்ள சுடீர்மன் மலைத்தொடரில் 100 ஆண்டுகளாக காணப்பட்ட நித்திய பனி பருவநிலை மாற்றம் காரணமாக இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் முற்றிலுமாக மறையின் நிலையை எட்டியுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் 1900 ஹெக்டேராக இருந்த பனிப்பாறை பரப்பு தற்போது வெறும் 16 ஹெக்டேராக சுருங்கியுள்ளது. நிலக்கரி மற்றும் எரிபொருள் எரிப்பால் ஏற்படும் புவி வெப்பமயமாதலே இதற்கு முக்கிய காரணமாகும். பொன்சாங் ஜெயா சிகரத்தில் இருக்கும் இந்த பனிப்பாறைகள் பூமியின் காலநிலை வரலாற்றை உரி அறிய உதவும் முக்கிய சான்றுகளாக இருந்து வந்துள்ளன. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு புதிய பாடலை நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா. அந்த வகையில இந்த வாரமும் கூட கடந்த வாரத்தை போலவே ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் தெரிவோட இந்த வாரம் வந்து 15 பாடல்கள் உங்களுக்காக தயாராகவே இருக்குது. சோ என்னென்ன பாடல்கள் இந்த வாரம் போட்டி போடுது, எந்தெந்த திரைப்படங்கள்ல இருந்து இந்த பாடல்கள் வந்து நாங்க பிளே பண்ண போறோம், அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச பாடல்கள் இந்த வாரத்துல வந்திருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். சோ இந்த பாடலை தொடர்ந்து நாங்க என்னென்ன பாடல்கள் இந்த வாரம் போட்டி போகுது அப்படின்றத கேட்க போறோம். சோ தொடர்ச்சியா இருந்துக்கலாம். இதுக்கா டாப் சார்ட் நிகழ்ச்சி உங்களை பேசிட்டு இருக்குது.

நிமிஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. நேரம் காலை 10 மணிக்கு இருந்து 16 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. டாப் சார்ட் நிகழ்ச்சியோடு எழுதியிருக்கணும். ரைட், ஓகே. இந்த வாரம் என்னென்ன பாடல்கள் போட்டி போடுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமா இருக்கும் இல்லையா? பிளே பண்ணுங்க சிவானி குயிக்கா, நாங்க ஓட் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க. ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டியிடுகின்ற அந்த 15 பாடல்களை இப்ப நாங்க கேட்கலாம்.

இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டிடுகின்ற அந்த 15 பாடல்கள் அப்படியே நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பாடலை கேட்ட உடனே அடரா நமக்கு ரொம்ப பிடித்த பாடலாம் இந்த வாரம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த வாரம் போட்டியிலிருந்து இருந்த சில பாடல்கள் இந்த வாரம் இல்லை. அதே மாதிரி புதிய பாடல்களை நாங்க வந்து இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடல்கள்ல உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன, முதல் 5 இடங்களை படிக்க போற பாடல் என்ன, அதிலும் குறிப்பாக முதல் எடுத்து படிக்க போற பாடல் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க தான் தெரிவு செய்ய போறீங்க. சோ கால் பண்ணுங்க மக்களை 0312-7175 0012 அதே போல 0312-7175 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. அதே போல 0367-4710-6 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இருந்து கொள்ளலாம். 0367-4710-6 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இருந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் மூலமா போனீங்கன்னா வருஷப்பான போஸ்டர் ஒன்று

போடப்பட்டிருக்கும் டாப் சார்ட் நிகழ்ச்சிக்காக இந்த வாரம் போட்டியிடுகின்ற 15 பாடல்களும் அப்படியே உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பாடல்களும் உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல் என்ன, அதே போல இந்த வாரம் முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்களும் அந்த போஸ்டர்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். அதையும் நான் நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இந்த வாரம் நாங்க இப்போ 15th இடம் நம்ம கவுண்ட் ஒன்று இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஐடோகே இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15th இடம். இது காதல தினம் திரைப்படத்துக்காக இசைப்புயர் ஏ ரகுமான் இசையல் வரிகள் வாணி அவர்களோட வரிகளில் ஒரு இனிமையான பாடல்னு கூட சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுனிதா இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். காதலை ஒரு தேர்வாக நினைத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தையும் காதலோட இனிமையும் சேர்த்து சொல்லும் ஒரு அழகான பாடல் தான் இந்த பாடல். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15th இடத்தில் காதல தினம். தொடர்களோட காதல் வந்து தொண்டர்களோட காதல் நினைவுகளும் அப்படியே மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். தர்ஷகம் இதுக்கு காலை பொழுது இனிமையாக்கும் நிகழ்ச்சி உங்களை பேசிட்டு உங்கள் சிவாடி.

0: தினம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்கிறது. நேரம் காலை 10 மணி கடந்து 26 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6 This week number 14
1: இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 14வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். கடந்த வாரமும் இந்த பாடலுக்கு வந்து பெரிய அளவிலான ஆதரவு ஒன்று கிடைக்கல. அதே போல இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து 90s காலத்து காதல் பாடல்களோட இருக்கும் அந்த தனி ஃபீல் இருக்கு இல்லையா, பிளேஃபுல் ஃபீலை வந்து இன்னும் அழகாக வெளிப்படுத்துகிற ஒரு இனிமையான பாடல் தான் இந்த பாடல். நினைத்தேன் வந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம், மல்லிகையே மல்லிகையே, ஒரு இனிமையான பாடல். அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற சூப்பரான பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 14வது இடம்.

போட்டியிடுகின்ற அந்த பாடல்களை நாங்கள் இப்ப மீண்டும் ஒரு முறை கேட்டுவிட்டு வரலாம்.

0: ஆண்டின் இறுதியில் இருந்து 2000 ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. 2 பாடல்கள் அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. தொடர்ந்தும் ஒழிக்கவிருக்கும் பாடலையோடு மீதமாக 12 பாடல்கள் இருக்கிறது. இந்த 12 பாடல்களை முதல் 5 இடங்களில் படிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் ஆட் பண்ண போறீங்க. கால் பண்ண மக்களை 0312 775 0003 அதே போல 0312 775 0011 இருக்கிறவங்களுக்கு அனுப்பினாக இணைந்து கொள்க. 0706 47 10 26 என்ற இந்த வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 0706 47 10 26 என்ற இந்த வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போல நிகழ்ச்சி எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான பேஸ்புக் பக்கமாக போனீங்கன்னா இன்றைய நாள் டாப் சேர் நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் போட்டப்பட்டிருக்கும். அந்த போஸ்டருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா 15 பாடல்கள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பாடல்களில் உங்கள் மனதை கவர்ந்து அதே போல இந்த வாரம் முதல் 5 இடங்கள் படிக்க போகிற பாடல்கள் உங்கள் தெரிவில் இருக்கணுமா இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு பயணத்தை காத்திருக்கின்றேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இந்த வாரம் நம்ம டாப் சேர்ட் நிகழ்ச்சியில் 13 இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்றத கேட்க போகிறோம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 13 இடம். இது 1999 வெளியான அமர்க்கலம் திரைப்படத்துக்காக பரத்ராஜன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரல்ல முக்கியமான ஒரு உணர்வை தாங்கி வர ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தமே இல்லாமல் மனசுக்குள்ள பேசும் ஒரு காதல், சொல்ல முடியாத ஒரு உணர்வு, வார்த்தைகளை விட மௌனமே அதிகமாக பேசும் ஒரு தனி ஃபீல். அதனால்தான் இந்த பாடலோட டைட்டில் கூட அதன் உணர்வை அழகாக சொல்லிவிடும் ஒரு டைட்டில கூட இருக்கும் இல்லையா. சத்தம் இல்லாத தனிமை கிட்டேன் அப்படின்ற மாதிரி பாடலும் கூட ஆரம்பமாகும். எஸ்பிபியோட பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் கூட இந்த பாடல்களும் எப்பவுமே ரசிகர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா எஸ்பிபி வந்து மூச்சு விடாம பாடக்கூடிய பாடல்கள் இந்த பாடலும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் 13 இடம். இது அமர்கலம் திரைப்படத்துக்காக.
1: This week number 13.

0: நேரம் காலை 10 மணி கடந்து 40 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: This week, number 12.
1: இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 12வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவரை காதலனாக மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பனாக உணரும் அந்த ஒரு அழகான பாண்டிங்க ரொம்பவே மென்மையாக வெளிப்படுத்தும் ஒரு பாடல் தான் இந்த பாடல். அழைப்பாயுத திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல சாதனா சர்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் தான் இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 12வது இடம்.

0: காதலின் முதல் உணர்வு ஒரு பார்வையில் தொடங்கும் அந்த இனிமை அதே போல. அதனால தான் இந்த பாடல் கேட்ட உடனே ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அந்த காதல் வந்து உணர்ற அப்படின்னா காதல் காதலிக்காதவங்க கூட அந்த காதலை வந்து உணர்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சி 11வது இடம் இது பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக.
1: This week number 11.

0: நேரம் காலை 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மனித யானை மோதலுக்கு உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மனித யானை மோதல் முகாமைத்துவம் தொடர்பான அம்பாறை மாவட்ட குழுவின் விசேட கூட்டம் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் தம்பிக்க பட்டபந்தி தலைமை தாங்கினார். இதன்போது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வன பாதுகாப்பு பகுதிகளுக்குள் அனுமதியின்றி கால்நடைகள் நுழைவதை தடுப்பதற்கான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஊனமுற்ற ஒருவருக்கு வீட்டுதவி வழங்கும் பணியை துரிதப்படுத்துவதற்காக 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் கிராம உத்தியோகத்தருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் விதித்த 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. தம்மை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்குமாறு கோரி முன்னாள் கிராம உத்தியோகத்தர் தாக்கல் செய்திருந்த விசேட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்க உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் மறுத்துள்ளது. 2013 ஊனமுற்ற ஒருவருக்கு வீட்டுதவி வழங்கும் பணியை துரிதப்படுத்துவதற்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரி அதில் 25,000 ரூபாயை பெற்றதாக குறித்த கிராம உத்தியோகத்தர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2014 கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோவில் ஏற்பட்ட விமான விபத்தில் ராணுவ அதிகாரிகள் உட்பட 14 பேர் பலியாகியுள்ளனர். கொங்கோவில் தென்மேற்கு கிக்வித்து நகரில் இருந்து கின்ஷாசா நகர் நோக்கி விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. அதில் லெப்டினன்ட் ஜெனரல் மொதும்போ கட்டாலை தியான்டே மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் பஹுமில் லெக்குயாலாப் என்ற 2 சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் 12 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் கொங்கோ என்ற இடத்தில் சென்றபோது விமானம் திடீரென்று விபத்தில் சிக்கியது. இந்த சம்பவத்தில் அதில் இருந்த ராணுவ அதிகாரிகள் உட்பட 14 பேரும் பலியாகியுள்ளனர். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான காலை நேர மனித்தியாள செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை.

0: மொத்தமாக 10 பாடல்கள் அப்படியே போட்டி போட காத்துக்கொண்டே இருக்கிறது. 15 பாடல்கள், 5 பாடல்கள் ஒடித்து ஓய்ந்திருக்கிறது. மீதமாக பாத்தீங்கன்னா வருஷமெல்லாம் வசனம் திரைப்பதற்காக முதல் முதலாய், காதல் மலையை ஜெய ஜெய் திரைப்பதற்காக, காதல் யானை அன்னியன் திரைப்பதற்காக, வெள்ளி மலரை ஜோடி திரைப்பதற்காக, நெஞ்சம் ஒருமுறை வசீகரா திரைப்பதற்காக, சொல்லாமல் தொட்டு செல்லும் தீனா திரைப்பதற்காக, பெண்ணொருத்தி ஜெமினி திரைப்பதற்காக, காதல் ஆராரோ நரசிம்மா திரைப்பதற்காக, ஒரு வார்த்தை கேட்க ஐயா திரைப்பதற்காக, காற்றில் ஒரு வார்த்தை வரலாறு திரைப்பதற்காக என்று மொத்தமாக மீதம் 10 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 10 பாடல்கள்ல முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஓட் பண்ணலாம். 3 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக இணைந்து கொள்ளுங்க. 0736 என்ற எமது வாட்ஸ்அப் விலையை அணிந்து கொள்ளலாம். 0736 என்ற எமது வாட்ஸ்அப் விலையை அணிந்து கொள்ளலாம். பேஸ்புக் மூலமா போனீங்கன்னா டப்சாட் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரில் 15 பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 15 பாடல்களில் முதல் 5 இடங்களை போய் போகிற பாடல் என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அவங்களை பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் அருள்மொழி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் இனிமே எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு. இந்த பாட்டை தெரியும் சரியா தெரியல,
0: இந்த பாட்டு தெரியும் சரி தெரியல. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க,
1: எனக்கு பிடிச்ச பாடல் இந்த மறுமுறை நீ என்பதே, கண்களோடு முறை பாரத்தது, ரெண்டு கரங்களும் சீரந்தது. அந்த பாடுதாக
0: உள்ள முனக்கு தானன்றது யார் அந்த
1: உள்ள தங்கச்சி அமுதா அவங்களோட கதைச்ச அந்த வருஷன் அவங்க சுவாமி இல்ல பாட்டுல இருக்கிறான் உதயில இல்ல கிருமி தாக்கம் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் போய் போய் பார்த்தோம்னு பாரு. இப்ப சரியா எல்லாருக்கும் கவலை.
0: சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் ஓகே ஆயிரும். சரியா, முதல் பார்வை முதல் காதல், முதல் முதலாக ஒருவரை பார்த்த போது மனசுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு உணர்வை வந்து ரொம்பவுமே அழகா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக உன்னிகிருஷ்ணன் வந்து ரொம்பவுமே இனிமையா இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 10வது இடம் இது, வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக.
2: This week number 10.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் காலை 11 மணி கடந்து 17 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
6: பாதுகாப்பான பயணத்திற்கு
7: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
8: மக்கள் சூடிய
9: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தம் FM.
1: பறக்குதா?
2: This week number 9.
3: இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 9வது இடத்தில் இருக்கும் பாடுவது 2003 ஆண்டு வெளியான ஜெய் ஜெய் திரைப்படத்திலிருந்து காதலை மலையோடு ஒப்பிட்டு சொல்லும் ஒரு அழகான பாடல் கூட சொல்லலாம். ஸ்ரீனிவாசோட மென்மையான குரலும் பரத்ராஜோட இசையும் சேர்ந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு பாடல் வந்து உருவாக்கியிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 2003 வெளியான இந்த பாடல் அந்த காலத்திலேயே ரசிகர்களிடையே கவனம் பெற்ற ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 9வது

0: நன்றி. நாங்க இப்போ கவுண்டன்ல எட்டாவது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் 2005 வெளியான அன்னியின் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் காதல் யானை. கடந்த வாரங்களில் முதல் 5 இடங்களுக்குள்ள இருந்த பாடல் இந்த வாரம் 8வது இடத்தில் இருக்கிறது. ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் நகுல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. நம்ம இசை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைத்திருப்பாங்க. முத்துக்குமாரோட இனிமையான வரிகள் இந்த பாடலுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு எனர்ஜி ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு வரிகளாகவும் இருக்கும். பாடலோட வேகம் அதே போல பாடலோட இசை எல்லாமே சேர்ந்து இந்த பாடல் வந்து வெளியான காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே ரசிகர்களால் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பாடலோட பாடலாகவும் இருக்குது. எல்லாரோட பிளேலிஸ்டும் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் இருக்குது. இந்த பாடல் என்ன டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 8வது இடம்.
1: This week number 8.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடுறது ஜோடி திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து அவர்கள வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 7வது இடத்தில்.

என்னுடைய துறவு இந்த வாரம் நெஞ்சு ஒருமுறை பாடலுக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஷக்கிலா சந்தர் சீக்கிரம் வந்திருக்கிறாங்க. பெண்ணொருத்தி பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய தெருவில் கூடிய அந்த பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்னு சொல்லி. சென்னையிலிருந்து சிங்கர் சிவராமன் வந்திருக்கிறாங்க. மாளிகாவத்து சந்திரா குஷின் பாக் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹெடன்ல இருந்து யஷத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்த வாரம் காதல் ஆராரோ படத்தை முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த தெரிவுகள்லாம் இப்படி இருக்க நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு முதல் ஐந்து இடங்களை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 0112 875 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1. அதே போல 0112 875 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. 0306 047 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியும் இந்த வாரம் முதல் இரண்டாவது இடத்தில் இருந்த பாடல் இந்த வாரம் வந்து ஆறாவது இடம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்தில் இருக்கும் பாடல் இது. நெஞ்சம் ஒருமுறை காதலை உணர்ந்ததும் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் அந்த அழகான ஒரு காதல் உணர்வு, அதை ரொம்பவுமே மிகவும் சிம்பிளாகவும் மென்மையாகவும் எடுத்து சொல்லும் ஒரு மெலடி இந்த பாடல் வந்து. நெஞ்சம் ஒருமுறை வசீகரா திரைப்படத்துக்காக 2003 வெளியான பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் மகாலட்சுமி ஐயர் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? இந்த பாடலோட இசையும் இரண்டு குரல்களோட இனிமையும் சேர்ந்து உருவாகிற அந்த கோம்போ வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு கோம்போ அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த வாரம் இரண்டாவது இடத்தில் இருந்த பாடல் இந்த வாரம் ஆறாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் இந்த பாடல் எந்த இடத்துல இருக்குன்றது நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் ஆறாவது இடம் இது. நெஞ்சம் ஒருமுறை This week number 6.

0: நேரம் காலை 11:45.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
3: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
4: நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரத்தில்
1: சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். டாப் சார்ட் நிகழ்ச்சியோடு நேரம் காலை 11 மணி கிடந்து 51 நிமிடமாக இந்தவரை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
2: வணக்கம் அசிவானி.
1: வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா சுந்தர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன். கடுமையான மழை இடைவிடாது பெஞ்சு கொண்டிருக்கு.
1: இடைவிடாது நீங்க எஃப்எம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அது இடைவிடாம பெய்து
2: கொண்டிருக்கு.
1: வெளியில எல்லாம் எங்கேயும் போகாதீங்க சரியா?
2: அதான் ஒரே வசந்தோட தான் இருக்கும்.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, நிகழ்ச்சியில வந்து இந்த வாரம் முதல் எடுத்து பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க
2: நினைக்கிறீங்க?
1: விலங்குல
2: செவ்வந்தி
1: சொல்லாமலை தொட்டு செல்லும் என்றுதான் இருந்தது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி சுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்த கொடுமைக்கு. எதிர்பார்ப்போட காத்துக்கொண்டே இருந்தோம் இல்லையா? அதற்கான நேரமும் வந்தாச்சு. இப்ப நாங்க இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் சில உணர்வுகளுக்கு வார்த்தைகளே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒரு பார்வை, ஒரு தொடுதல், ஒரு மௌனம், அதுவே காதலை சொல்லிவிடும். அப்படிப்பட்ட சொல்லப்படாத உணர்வுகளை மையமா கொண்ட இந்த காதல் பாடல் தான் காதலோட மென்மையான பக்தத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதாவது 5வது இடத்தில் இருக்கும் பாடல் தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள்.
0: This week,

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். நிறைவேற்றப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சபாநாயகர் நேற்று இரவே கையொப்பம். மத்திய மலைநாட்டில் தொடரும் மழை, பல பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. 28ஆம் தேதி அமைச்சர் விஜித ஹேரத் உலக மாநாட்டில் உரையாற்றுகிறார். பழநறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 பேர் காயம். ஈரான் முன்வைத்த 7 நாள் போர் நிறுத்த யோசனையை ட்ரம்ப் நிராகரிப்பு. இலங்கை இங்கிலாந்து இறுதிப் போட்டியில் ஜோஸ் பட்லர் விலகல்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் FM மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகளும், எதிராக 63 வாக்குகளும் கிடைத்தன. இதனையடுத்து 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கு சபாநாயகர் நேற்று பிற்பகல் தனது சான்றோப்பத்தை பதிவு செய்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கடந்த 22ஆம் தேதி சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். அதன்படி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை என்றும், நாடாளுமன்றத்தில் 3-2 சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் மட்டுமே அதனை நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்ததாக சபாநாயகர் அறிவித்தார். மேலும் நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டம் மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என்பதால் அதனை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்ற முடியும் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த சட்ட மூலங்கள் தொடர்பான 2ஆம் வாசிப்பு மீதான 2 நாள் விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனிடையே 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கு சபாநாயகர் நேற்று பிற்பகல் தனது சான்றொப்பத்தை பதிவு செய்துள்ளார். இந்த திருத்தத்தின் மூலம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 61-63 ஆகவும், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்களின் ஓய்வு பெறும் வயது 60-62 ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் 4வது பிரிவை திருத்துவதன் மூலம் மேலதிக மாகாண மேல் நீதிமன்றங்கள் மற்றும் மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு வசதியாக அதிகபட்ச மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 110-120 அதிகரிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மேல் மாகாண மற்றும் சபர்கமுக மாகாணங்களில் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மழையுடனான காலநிலை காரணமாக கிங்கங்கையின் வத்தேகம பகுதியில் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனால் கிங்கங்கை பெருக்கெடுத்துள்ள நிலையில் நாகோட, வத்தேகம, தொடங்கொட மற்றும் மாபலகம உள்ளிட்ட பகுதிகளில் சில வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மகாவலி ஆற்றின் மேற்பகுதி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வரும் மழை காரணமாக இன்று அதிகாலை முதல் பொல்கொள்ள மகாவலி நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மழை மேலும் அதிகரித்தால் மேலும் வான்கதவுகள் திறக்கப்படும் என அதற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் பொல்கொள்ள நீர்த்தேக்கத்துக்கு கீழ்ப்பகுதியில் வசிப்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குகுளே கங்கை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், கெனியன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், மவுசாகலி நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிலவும் மழையுடன் பல பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளும் நீடிக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தின் நாகோட, நெலுவ, தவளம மற்றும் நியாகம பகுதிகளிலும், கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, கங்கைகல கோரலை, பஸ்பாக்கி கோரலை மற்றும் தொழுவ பகுதிகளிலும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தின் நோர்வோட், கொத்மாலை மேற்கு, கொத்மாலை கிழக்கு மற்றும் அம்பகமுக பகுதிகளுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சீரற்ற காலநிலையால் 2 வீடுகள் முழுமையாகவும், 448 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. 3 உயிரிழந்துள்ளதுடன் 1 காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் 27 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தலைமை தாங்கவுள்ளார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை மேலாண்மை செய்தல் அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் எனும் கருப்பொருளுக்கு அமைவாக இந்த கூட்டத்தொடர் அமையவுள்ளது. இதில் செப்டம்பர் 28 அன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட வாரத்தின் பொது விவாதத்தின் போது இலங்கையின் தேசிய அறிக்கையை அமைச்சர் விஜித ஹேரத் சமர்ப்பிக்க உள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், ஐநா சபையின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆகியோரை அமைச்சர் விஜித் ஹேரத் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் ஏற்பட்ட வெடிப்பில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பொலனறுவையில் அமைந்துள்ள இலங்கை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையின் சமையலறையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளது. வெடிப்பை தொடர்ந்து 5 விடுதிகளில் தங்கியிருந்த சுமார் 150 நோயாளர்கள் உடனடியாக வைத்திய வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இன்று வைத்தியசாலையில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில நோயாளர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சிகிச்சை தேவைப்படும் நோயாளர்கள் பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தேசிய சிறுநீரக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் நில்கா சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊனமுற்ற ஒருவருக்கு வீட்டு உதவி வழங்கும் பணியை துரிதப்படுத்துவதற்காக 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் கிராம உத்தியோகத்தருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் விதித்த 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை உயர் நீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. தம்மை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்குமாறு கோரி முன்னாள் கிராம உத்தியோகத்தர் தாக்கல் செய்திருந்த விசேட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்க உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் மறுத்துள்ளது. 2013 ஊனமுற்ற ஒருவருக்கு வீட்டு உதவி வழங்கும் பணியை துரிதப்படுத்துவதற்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரி அதில் 25,000 ரூபாயை பெற்றதாக குறித்த கிராம உத்தியோகத்தர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2014 கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. ரத்தினபுரி குடாப பிரதேசத்தில் கிராம உத்தியோகத்தராக பணியாற்றிய அவருக்கு அந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மனித யானை மோதலுக்கு உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மனித யானை மோதல் முகாமைத்துவம் தொடர்பான அம்பாறை மாவட்ட குழுவின் விசேட கூட்டம் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் தம்பிக்க பட்டபந்தி தலைமை தாங்கினார். இதன்போது அம்பாறை மாவட்டத்துள்ள வன பாதுகாப்பு பகுதிகளுக்குள் அனுமதியின்றி கால்நடைகள் நுழைவதை தடுப்பதற்கான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் தற்போது வனப்பகுதிகளில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டுள்ள கால்நடைகளை முறையாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளில் கட்டுப்பாடின்றி கால்நடைகள் மேய்வதால் இயற்கை தாவர வளங்கள் குறைந்து வருகின்றன. வனஸ்பதி தேசிய திட்டத்தின் மேலும் 20 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக இன்று பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு நுவரெலியா சந்ததின வனவியல் நிறுவனத்தில் சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க பட்டபந்தி தலைமையில் நடைபெறவுள்ளது. இதற்கமைய நுவரெலியா, கேகாலை, அம்பாறை, பதுளை, பவுனியா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள 20 காடுகள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. தெகுவளை சிறிசங்கோபோ பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது கடந்த 11 தேதி நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் இரு சிறுவர்கள் உயிரிழந்ததுடன் அவர்களின் தந்தை படுகாயமடைந்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பிளியந்தலை மற்றும் ககத்துடுவ பகுதிகளைச் சேர்ந்த 30 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கடந்த 17 தேதி ரிதிமாலயத்த தெகுவளை மற்றும் பொர்லஸ்கமு ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லைப் பகுதிகளில் புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெகுவளை போலீஸ் பிரிவில் வைத்து இந்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மற்றும் 11 கிராம் 960 மில்லி கிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு பிரிவுக்குட்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாயிரத்து 2025 ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் மீள் பரிசீலனையை பெறுவீர்கள் என்று வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளரகம் AKS இந்திகா குமார் லியனுக்கே விடுத்துள்ள அறிக்கையில் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.donors.lk அல்லது www.results.exams.gov.lk பகுதிக்கு சென்று பரீட்சை சுட்டன் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். இப்பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் இருப்பின் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் அமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளையின் 1911 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 0112-7842-07 அல்லது 0112-7859-22 ஆகிய இலக்கங்களுக்கும் தொடர்பு கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதன பரீட்சை இந்த ஆண்டின் கடந்த பிப்ரவரி 17 முதல் 26 தேதி வரை நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் முன்வைத்த 7 போர் நிறுத்த யோசனையை நிராகரித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு பின்னர் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கி ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தளர்த்தினால் 7 ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கவும் தமது நாடு தயாராக இருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். எனினும் வாஷிங்டன் இந்த யோசனைக்கு இணங்காமல் ஈரானுக்கு எதிரான பொருளாதார மற்றும் கடற்படை அழுத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மறைமுக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மத்தியஸ்தர்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோமஸ் நீரிணை நெருக்கடி காரணமாக உலக எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் தொடர்பிலும் சர்வதேச அளவில் தீவிரமாக

0: உள்ளாக்கியுள்ளது. இதனையடுத்து கென்ச் பகுதியில் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது விமானம் விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான தீர்மானமிக்க ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இங்கிலாந்து அணியின் விக்கெட் காப்பாளர் ஜோஸ் பட்லர் விலகியுள்ளார். இரண்டாவது ஒருநாள் போட்டியின் போது பட்லருக்கு தொடையில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்தும் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை உள்ளதாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பட்லருக்கு பதிலாக டேன் லாரன்ஸ் இங்கிலாந்து அணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார். லாரன்ஸ் சமர்செட் அணிக்கு எதிரான கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டிக்கான சர்ரே அணியில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் தற்போது அதிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று நடைபெறும் பயிற்சி போட்டியில் அணியுடன் இணையவுள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நிறைவேற்றப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சபாநாயகர் நேற்று இரவே கையொப்பம். மத்திய மலைநாட்டில் தொடரும் மழை, பல பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. 28ஆம் தேதி அமைச்சர் விஜித ஹேரத் உலக மாநாட்டில் உரையாற்றுகிறார். பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 பேர் காயம். ஈரான் முன்வைத்த 7 நாள் போர் நிறுத்த யோசனையை ட்ரம்ப் நிராகரிப்பு. இலங்கை இங்கிலாந்து இறுதிப் போட்டியில் ஜோஸ் பட்லர் விலகல். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று மாலை 6 மணிக்கும் மடித்தேல செய்தியினை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். டொக்சர் நிகழ்ச்சியோட தொண்ணூறுகளுடைய இறுதியிலிருந்து 2000 ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சுப்பகிட்டான 15 பாடல்களோடு நிகழ்ச்சி இன்றைய நாள் வந்து அப்படியே சூப்பரா அப்படியே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 பாடல்கள் அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்கு. முதல் 5 இடங்களுக்குள் இருக்கும் பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். தீனா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் 5வது இடமாக ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. மீண்டுமாக 4 இடங்கள், 4 பாடல்கள், 4 திரைப்படங்கள் என்று இப்படியே இருக்க உங்கள் தெரிவில் வரக்கூடிய பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடித்த பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களா இருந்தா கால் பண்ணுங்க. 0-3-2-5 0-3-1 அதே போல 0-2-7-5-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0-6-0-4-7-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். பெண்ணொருத்தி அதே போல ஜெமினி திரைப்படத்துக்காக பெண்ணொருத்தி, ஒரு வார்த்தை கேட்க ஐயா திரைப்படத்துக்காக, வர்ணா திரைப்படத்துக்காக காற்றில் ஒரு வார்த்தை, காதலாரோ நரசிம்மா திரைப்படத்துக்காக 4 பாடல்கள் மீதமாக இருக்கிறது. இந்த பாடல்களை உங்கள் மனம் கவர்ந்து உங்களை ரசிக்க வைத்து உங்களை இந்த வாரம் முதல் எடுத்து கொண்டு வரணும். நீங்க ஆசைப்படுற பாடல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கார்த்தி, வெள்ளம்பட்டி.
0: கார்த்திக், எப்படி இருக்கீங்க? கார்த்திக்
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் கார்த்திக். டாப் செட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, சொல்லுங்க, நீங்க எந்த பாடலுக்கு ஓட் பண்ண போறீங்க? காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த 15 பாடல்களை உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்னவோ அந்த பாடலை நீங்க ஆட் பண்ணலாம்.

0: திருநா திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. டாப் சேர் நிகழ்ச்சி கேட்டு நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 30 நிமிடமாக இந்த வேலை நாங்க இப்போ நிகழ்ச்சியினுடைய டாப் சேர் நிகழ்ச்சியின் 4வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படி சொல்லி கேட்க போறோம். 2002 வெளியான திரைப்படம் தான் ஜெமினி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டான பாடல்கள் தான். அதிலும் குறிப்பாக பரத்ராஜன் இசையில் வைரமுத்து அவருடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல் ஒரு பெண்ணினுடைய அழகையும் அவள் ஏற்படுத்தும் காதல் குழப்பத்தையும் பிளேஃபுல்லா சொல்லும் பாடல் கூட சொல்லலாம். இந்த காதல் வரமா சாபமா என்ற கேள்வி மாதிரி காதலை விழுந்த ஒருவருடைய அந்த பிளேஃபுல்லான கன்ஃபியூஷன் வந்து இந்த பாடல் முழுவதும் ரசிக்க முடியும். இப்படி அப்படியாப்பட்ட ஒரு குரலும் கூட வைரமுத்துடைய வரிகளில் ரொம்பவே இனிமையாக பாடியிருப்பார் நம்ம எஸ் பி பாலசுப்ரமணியம். இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் 4வது இடம் இது பின்னுர்த்தி.
1: This week, number 4.

இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி மூன்றாவது இடத்திற்கும் பாடல் இது. 2001 வெளியான நரசிம்மா திரைப்படத்தில் இருந்து மணி சர்மாவின் இசையில் யுகபாரதியர்களோட வரிகள்ல சசிவன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. காதலினுடைய மென்மையும் அதன் இனிமையும் எடுத்து செல்லும் ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு இன்னுமே ஒரு இனிமை சேர்த்ததுதான் நம்ம மணி சர்மா அவருடைய இசை. இரண்டாயங்களை பிரிந்தவங்களுக்கு வந்துமே ரொம்பவுமே பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடம் இது நரசிம்மா திரைப்படத்துக்காக.

0: நேரம் நண்பகல் 12:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் இதர பரிசுகளையும்
3: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தமிகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சதா.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மற்றும் வசந்த நிலாயிகளோட தொடர்பு கொள்றது கூட ஆனா உங்களோட பேசுவது இவர்ந்தல் தர
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களோட பேசினதுல. சொல்லுங்க,
1: கேட்டு நீங்கள் எந்த பாடலும் இடத்துல இருக்கும் என்று சொல்லி எனக்கு ஐயா படத்துல இருந்து அந்த ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
2: ஒரு வருஷமா நீங்களும் காத்துட்டு இருந்தீங்களா? இருக்கும் பாடல் என்ன? ஒரு வார்த்தை கேட்பதற்காக காத்திருப்பது, ஒரு பார்வைக்காக இயங்குவது, காதலில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பையும் இயக்கத்தையும் அழகாக வெளிப்படுத்தும் ஒரு மெலடி தான் இந்த பாடல். நம்ம இப்ப நேர் கூட ரொம்பவுமே அழகா பேசிட்டு போயிருந்தார் இல்லையா, அவர் வாக்களித்த அதே படத்தை ஐயா திரைப்படத்துக்காக பரத்ராஜன் இசையில் பா விஜய் அவர்களுடைய வரிகள் கேகே மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடியிருப்பாங்க. கேகேயோட எக்ஸ்பிரஷிவான வாய்ஸ் மற்றும் சாதனா சர்கத்தோட மென்மையான குரலும் சேர்ந்து இந்த பாடலுக்கு வந்து ரொம்பவுமே அழகு சேர்த்திருக்கும். இந்த பாடல் பாத்தீங்கன்னா 2005 வெளியான திரைப்படத்திலிருந்து ஐயா திரைப்படத்துக்காக வந்திருந்தது. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி 2வது இடத்திற்கும் பாடுறது ஐயா திரைப்படத்துக்காக.
0: This week number 2.

ரிச்சர்ட் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். ரைட் ஓகே, இரண்டாவது பாடலையும் கேட்டுட்டீங்க. அப்ப முதல் பாடல் என்ன அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ரைட் ஓகே, மக்களே காத்திருந்த அந்த தருணம் இப்போதான். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் முதலாவது இடத்தில் இருக்கும் பாடல் 2006 வெளியான வரலாறு திரைப்படத்திலிருந்து காற்றில் ஒரு வார்த்தை. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காற்றில் வரும் ஒரு வார்த்தையை போல மென்மையான காதல் உணர்வு, அதை இசையாகவும் குரலாக கொண்டு வரும் ஒரு மெலடின் கூட சொல்லலாம். ரஹ்மானோட இசையமைப்பு, வைரமுத்தோட கவிதை வரிகள், அதோடு இணையும் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சரியோட குரல்கள், இவ ரெண்டுமே சேர்ந்து ஒரு இந்த பாடலுக்கு ஒரு மேஜிக்கை கொடுத்துருக்கும்னு கூட சொல்லலாம். வெளியான காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த படம் கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமா கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் இந்த பாடல் முதலிடத்திலேயே இருக்கிறது. அடுத்த வாரமும் இந்த பாடல் முதலிடத்தில் இருக்குமா இல்லைன்னு சொன்னா அடுத்த இடங்களுக்கு தள்ளப்படுமா அப்படின்றத நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தகுத்து வழங்குவதாக கலையத்தில் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலியார் ஜெஷ்வாணி. மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம்.

0: நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேரம் வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போ சரியாக 1:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: செய்திகளுக்கு அனுசரணை
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பழநறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையின் சமையலறை வளாகத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் குறித்து ஆராய்வதற்காக இரண்டு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்யவுள்ளார். வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் சரத்தும் இச்சம்பவம் குறித்து அறிந்ததும் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ததுடன் ஏற்பட்ட சேதங்களை விரைவாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வெடிப்பு சம்பவத்தினால் வைத்தியசாலையில் இருந்த நோயாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். வைத்தியசாலையின் பிரதான சமையல் அறையில் ஏற்பட்ட எரிவாயு கசிவு காரணமாக எரிவாயு சிலிண்டர் வெடித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. ஒரு போட்டோ காப்பி பிரதி எடுப்பதற்கு 850 ரூபாய் கட்டணம் வசூலித்ததாக எழுந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து புத்தள மாவட்டத்தில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனையிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை பெற்றதைத் தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் அந்த நிறுவனத்தில் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கூற்றுப்படி இந்த ஆய்வின் போது நுகர்வோர் சட்டங்களை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான சான்றுகளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அடுத்த சில நாட்களில் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வியாபார நிலையத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
5: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது சர்வதேச வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் 3 நாள் அரசமுறை பயணமாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கடந்த 23ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். இந்த சந்திப்பின்போது அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 2 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை

நீ வந்திருக்கன்னு மட்டும் சொல்லு. 5 நாளா உன்னை கெஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீ வந்தாலும் வரலனாலும் this one is for you.

நம்ம சுப்பிரமணியம் அமைச்சர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் நிகழ்ச்சியில இருந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டு ரசிக்கலாம். சரி, நம்ம இன்ஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேறு மாதிரினா ஒரு மாதிரியும் கிடையாது, புது மாதிரியான பாடல்கள்லாம் வரும்போது நம்ம வந்து இலங்கையில் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இருக்கும். அதுவும் இலங்கை பாடல்கள் அப்படிங்கும்போது மிக முக்கியமாக இந்த சிலோன் பைலாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஸ்ரீலங்கன் பாப் அப்படின்னு நம்மளோட ஆடி சொல்லிப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து இந்த சிலோன் பைலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலோன் பைலாக்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தனித்துவம் இருக்குது, மிகப்பெரிய இடமும் இருக்குது. இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ரொம்ப காலம் கழிச்சு கேட்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா. நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அல்லது நம் நாட்டு பாடல்கள் இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், டக்குனு 0112 275 001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிறோட தொலைபேசியில் எங்களுக்கு அழைப்பு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் 0760 4 102 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுக்கும் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு இல்லையா. டக்குன்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்மைக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ்களை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருக்கோம், எத்த வீட்டில் இருக்கோம், பக்கத்து ஊரில் இருக்கவங்க இல்லை எங்கள் ஊரில் இருக்கவங்க பாட்டு பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டையும் வந்து நீங்கள் வந்து நம்மைட்ஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, லிங்க் அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. டீட்டெயிலோட சேர்த்து எடுத்து உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போது நம்ம நாட்டோட இந்த ஸ்ரீலங்கன் பாப் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமாக பாப் இளவரசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், பாப் அரசர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இந்த பாப் அரசர் ஏஇ மனோகரன் அவர்களோட ஒரு பாடல் வேர்ல்டு வைடாக நம்ம பாட்டு அப்படின்னா இந்த பாட்டை சொல்லுவோம். அப்படி ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக தரப்போகிறேன். பாடலை கேளுங்க, கேட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் எனக்கு சொல்லுங்கள்.

0: அப்படியே கொஞ்சம் நைன்டிஸ் பக்கம் போயிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருப்பீங்க எல்லாரும். ஸோ ஏய் மனோகரன் அவர்களோட பாடல் பேக் டு பேக் தந்துருந்தேன். அடுத்து ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அவரோடது. எல்லாரும் சின்ன மாமியை கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்காக பட்டு மாமியை வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேசுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0112 2875 0031 அல்லது 0112 2875 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசியில் எங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்ளலாம். அப்படியும் இல்லையா, அழைப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. 0706047 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் கத்துக்கிட்டாக்குன்னு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அப்படி நான் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்மட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழ் கூட உங்களோட கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வந்துருங்க அப்துல் மஜித், வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சார், நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் சார்.
0: கம்பா எப்படி இருக்கு?
1: நல்லா கிளைமேட்டா இருக்கு சார், மழைதான்.
0: சின்ன மழை வந்தாலும் கம்பா அப்படியே தண்ணிக்குள்ள போயிருமே, போயிருச்சா? இல்ல
1: தண்ணிக்குள்ள போகல சார், ஒரு அளவான மழை. நல்ல மழை கிளைமேட் நல்லா இருக்கு சார்.
0: நல்ல மழை கிளைமேட் நல்லா இருக்கு இல்லையா?
1: சரி சொல்லுங்க. குளிரா இருக்கு, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு, உடம்புக்கு நல்ல சுகமா இருக்குது.
0: ஆஹா, ஒரு ரெஸ்ட போடுறதுக்கு சரியான கிளைமேட் இல்லையா?
1: செல்வனாரிக்கும் தம்பி மொயினிக்காவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜ் பேயின் கணவர் முகமட்டே செல்ல மாலுக்காவும், என்றென்றும் மறவாத அன்பு சகோதரி மாவனர் நிஷா அவர்களுக்காகவும், பரிசுத்துறை சகோதரி சிற்பு சொந்தக்கார் அருள்மொழிக்காகவும் இந்த பாடலை கேட்போம் சார். எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களா சார்?
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கள்ளுக்கடை பக்கம் போகாதே,
0: காலை
1: பிடிச்சி செஞ்சுகிறேன். அந்த பாடலை கட்டாயம் தாங்க சார், ரொம்ப நாளா அந்த பாட்டு கேட்டிருக்கேன். இறங்க பாடல் நீங்க அந்த வைர பாடல்களை போட்டுக் கொடுறீங்க, உங்களுக்கு நன்றிகளும்
0: பாட்டுங்க.
1: நம்ம நாட்டு பாடல்களும் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார்.
0: நன்றி நன்றி நன்றி அப்துல் மஜீத் அவர்களே.
1: ஓகே சார்,

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM. This is Vasantham FM. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: சொல்ல அபிலாஷன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்து கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
2: புதுசா ஒரு மூளை ஏற்பட் பண்ணியாச்சு போல.
1: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
2: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: இலங்கை என்பது நம் தாய் திருநாடு. ஆஹா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது இந்த சாட்டர்டேவே செம வைபா இருக்குங்க. சூப்பரா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டி வைப்ல இருக்கிற இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் தந்துட்டு இருப்போம். எலக்ட்ரோ மியூசிக்ல இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாடல் வந்துட்டு இருக்கும் போது இந்த பாடலாம் கேட்கும் போது நானே ரொம்ப குஷி ஆயிட்டேன்னா பாத்துக்கங்களேன். அந்த மாதிரியான பாடல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் ரொம்ப குஷியா இருப்பீங்க அப்படின்னு தெரியும். கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுங்க, 0112 2 பூஜ்ஜியம் 0111 அல்லது 0112 2 அப்படிங்கிற தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அழைப்பு மேற்கொள்ளுங்க. எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆன்சரே பண்றீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. டக்குனு வாட்ஸ்அப் நம்பர் சொல்ற நோட் பண்ணி மெசேஜ் ஒன்று தட்டி விடுங்க. 0706 0102 அப்படிங்கறத எங்களோட வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் திருநெல்வேலியிலிருந்து ஜனா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள். வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு, மதிய நேர வணக்கங்களோடு. கொழும்பாயிலிருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. தர்ஷினி குணசேகரன் வந்திருக்காங்க, வணக்கங்களோட. அன்பான மதிய நேர வணக்கம் அண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. பூனாங்கல்ல இருந்து ஜெயஸ்டாஸ் வந்திருக்காரு. பசலையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காரு, மகிழ்வான மாலை நேர வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரன் வந்திருக்காங்க, இனிய மதிய நேர வணக்கங்களோடு. ஒரு கடை பார்த்த தமிழ்நாட்டத்திலிருந்து ஆரம்பம் ரமேஷ் வந்திருக்காங்க, ஐயா மதிய நேரம் வணக்கம் என்ன நிகழ்ச்சியோட சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குமுதராஜா வந்திருக்காங்க. அடுத்து வணக்கம் ஆர்ஜே வந்திருக்கிறார், ஆர்ஜே ராஜ் வந்திருக்கிறார் வாழ்த்துக்களோட. அடுத்து சனிக்கிழமை டைம் கூட இப்ப பாத்தீங்கன்னா 1:40 தான் ஆகுது. இந்த டைம்ல இந்த பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா இப்போ டைம் எத்தனை மணின்னு திரும்ப இருக்க பாத்துருவோமா? நேரம் இப்போ கரெக்டா 1:40 ஆகுதுங்க.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சதா.

வசந்தத்தின் இலங்கையின் 9 மாகாணங்கள்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
0: நாடு முழுவதும் 102.6 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
5: பறக்குதா?

0: சனிக்கிழமை மதிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேட்டால் எப்படி இருக்கும், இவ்வளவு நேரம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கும். கோழிக்கறி இல்லாம சாப்பாடே வேண்டாம் சாட்டர்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்முடைய மனோகர. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி ஏற்படுத்தலாம், 0312 00 அல்லது 0312 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கா? ஓகே, இப்ப வந்திருக்கிறாரு. வணக்கம் நவரத்னம்.
1: என்ன
0: பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவரோட?
1: தெரியுமா
0: உங்களுக்கு
1: அந்த பாட்டு கேட்கல சார்? இதெல்லாம் சின்ன வயசுல ஒரு 10-12 வயசுல கேட்ட அனுபவம் இருக்கு எனக்கு.
0: இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பியும் கேளுங்க, உங்களுக்காக தாரேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க பாடலுக்காக?
1: இந்த பாடல ஏற்றந்தாரில் யோகசான் குடும்பத்துக்கும் கரகோட இமான குடும்பத்துக்கும் டங்கோட்டை போட்டாமல பெனான் மாவட்டத்தில் வசிக்கும் ராஜன குடும்பத்துக்கும் தர்ஷன் குடும்பம் கேட்கல சார்.
0: சரி, நன்றி
1: நன்றி.

0: நமைட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: லொரி ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஹட்டன் முகமந்தலாப பிரதான வீதியின் டிக்கோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகிலேயே இன்று முற்பகல் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. முகமந்தலாபியிலிருந்து தலவாக்களை நோக்கி பயணித்த லொரியும் ஹட்டனில் இருந்து நல்ல தண்ணி நோக்கி சென்ற வேனுமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் வேனுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதன் சாரதியே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப் பொருட்களை பொது செய்தி விநியோகித்தல் மற்றும் அவற்றுக்கான விசேட முத்திரைகளை அச்சிடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த டிஜே சது என அழைக்கப்படும் பிரதான போதைப் பொருள் கடத்தக்காரர் வாடகைக்கு கூடியிருந்த பாணந்துறை நல்லுருவ பகுதியுள்ள சோசு மூன்று மாடி வீடொன்றை போலீசார் நேற்று முற்றுகையிட்டனர். அவ்வீட்டை சோதனையிட்ட போது ஹெரோயின் போதைப் பொருளை மொத்தமாக விற்பனை செய்யும் போது மாதிரிகளாக காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட 5 சிறிய பொதிகள் போதைப் பொருட்களை பொதி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மற்றும் அச்சிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த விசேட காகிதங்களை மட்டும் இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமரா தொகுதியின் மெமரி கார்டுகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் தங்க பூச்சு பூசப்பட்ட ஆபரணங்கள் என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவை உண்மையான தங்க ஆபரணங்கள் இல்லை என கண்டறியப்பட்டதை அடுத்து சந்தேக நபரின் தாயாரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: லண்டனில் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை சீனா மற்றும் ஹாங்காங்குக்கு கடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் பிரிட்டனின் மிகப்பெரிய தொலைபேசி கடத்தல் வலையமைப்பொன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். 2024 திருடப்பட்ட ஒரு தொலைபேசியை மின்னணு முறையில் கண்காணித்ததன் மூலம் இந்த வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 800 மேற்பட்ட திருடப்பட்ட தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதுடன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் மேலும் சுமார் 2000 தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த வலையமைப்புடன் தொடர்புடைய மூவருக்கு 9 ஆண்டுகள் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா.
1: போடுங்க 0-6-0-4-102-6 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் சாங்ஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடல்கள் பாடல்களோட தகவல்கள் டீட்டெயில் நல்ல குவாலிட்டியான லிங்க் எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி அடுத்த வாரம் தர்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். அப்புறம் டக்குன்னு ஃபேஸ்புக் போங்க, அங்கே நம்ம இட்ஸ்க்கு அவர் பதிவுப்பற்றும் அதன் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்திருக்கிறது யார், வணக்கம்.
2: வணக்கம்
1: அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க?
1: ஓ, நானும் சூப்பரா இருக்கேன். அப்புறம் கோபி தொட்டு முதலாளி நல்லா இருக்காரா?
2: அந்த பாட்டுதான் ஒன்னைக்கு திரும்பியும் கேட்கறேன்டா. அத ஒவ்வொரு ஊர் எங்கட ஒவ்வொரு ஊர்களையும் சிலக்கல எல்லாரும் சரிங்க குரல். அந்த பாட்டு உண்மையா இத்தனை நேரம் கேட்கலாம், இன்றைக்கு திரும்பியும் வந்த பாட்டு போடுங்க.
1: வந்தாலே கோபி தோட்டம் முதலாளிதான் உங்களுக்கு என்ன?
2: அதான் வேணும்.
1: சரி, யார் பாட்டு தான் யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க கோபி தோட்டம் முதலாளியோட?
2: உங்களுக்கு தான் நந்தமரமா தோமலி கிளினிக் ராணியக்கா ராஜலட்சுமா சாதி கோவிந்தராயம் பாலகிருஷ்ணமா முந்தாட்போம் கட்டம் சந்திரக்கா மேல கலா கோஜினி விஜிதா சரோசினி மாமடன் லீசா ஸ்ரீவரண்ணா வடிவரண்ணா ஆட்டோ விஸ்வநாதன் நீதனா அப்துல் மஜீத் சாம்குமார் வசந்தகுமார் முகதீன் பாலோசின தம்பி அளவட்டு சந்திங்கிரிய ரவி அலா சுந்தரவனம் மென்சூர் வாசன தயாலண்ணா தொப்பூர் ஹனிபா எல்லாருக்காகவும் இந்த பாட்டு தாங்க.
1: தேடி எடுத்து தர்றப்ப எனக்காக கேட்க மாட்டீங்கன்னு
2: நன்றி.

0: மாகாணங்களில் 102.5 FM.
1: சரி, நான் கேட்கிறேன், வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.
0: நாடு முழுவதும் 102.8 நமது சொந்தம் வசந்தம் FM.
2: வசந்தம் FM.
3: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குதுக்காது, நான் இனியும் தனியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏற்ப பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
4: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எழுதிப்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
7: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொழி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம்.

எங்களுக்கு 0-1-2-7-5-0-0-1-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் 0-7-0-4-7-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட மெசேஜ்களை தட்டி விடலாம். அப்படியும் இல்லையா டக்குனு ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்மைட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுரும், அதன் கீழே என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மெசேஜை போடுங்க இல்லை ஒரு கமெண்ட்டை போடுங்க, சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ரவி வந்திருக்கிறார் மதிய நேர வணக்கங்களோடு, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்காங்க. ஹாய் புவனேஷ் ப்ரோவா, சங்கர் சங்கர் புஷ்பராஜ் ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்குங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் புவனேஷ் இங்கே கூடாது. சரியா, மதிய நேர வணக்கம். கம்முடுவிலிருந்து ஆறுமுகம் ராஜ், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சுராங்கினி பாடல் ஒழித்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொய்தீன் பேக் அவர்களோட பாடல்களும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி தரலாம். அவங்களுக்காக வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், மனைவி மல்லிகா, மகள் யஷு, அபி மற்றும் கம்முடுவையில் இருக்கிற வர்ஷா டைலர்ஸ் தாடி ரோஜா எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜு உங்களுக்கு தான் சொல்கிறேன் சங்கர். ஆ மதிய நேர வணக்கம் கரண், ஆகாஷ் வந்திருக்காங்க. இதமான இனிய வணக்கம் சங்கர், விடுமுறை இல்லை வந்து நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலாதேவி, மகன் பவன் ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷன் அனைவரையும் இணைத்துக்கொண்டு வந்திருக்காரு. விமலேந்திரன் வடகொடையிலிருந்து, பால கார்த்திகா வந்திருக்காங்க மதியநேர வணக்கங்களோடு வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அன்பான மதிய நேர வணக்கம் சங்கர் சார், நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாமே சூப்பர், இதமான மதிய விலைக்கு ஏஇ மனோகரின் இனிமையான பாடல்கள் எல்லாம் தந்தீங்க இல்லையா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவீந்திரன் நீர்கொழும்புலேருந்து. நாங்கள் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் தரதுக்கு ரெடியாகவே இருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு பாடல் கொஞ்சம் வைபான பாடல், கொஞ்சம் சிங்கள பாடல் தான், கொஞ்சம் தமிழும் கலந்துருக்கும், ஆனால் தமிழ் சிங்கள மக்கள்னு சொல்லி எல்லோரும் மத்தியிலையுமே வரவேற்பை பெற்ற இந்த பாடல் வருது அடுத்து உங்களுக்காக.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: நவகம்பூர் கணேஷ் அவர்களோட ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். கேட்டு வர நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்துங்க. 0112 8 75 0 அல்லது 0112 8 75 111 அப்படிங்கிற தொலைவிசிலக்கம் அப்படின்னா 0 76 0 47 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது வந்திருக்காரு கொழும்பு 14 இருந்து ஆட்டோ சரவணா. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லாவே இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: இப்ப நவகம்பூர் கணேசுக்கு பாட்டுக்கு முதல்ல ஏய் மனோகர் பாட்டு போட்டீங்களே.
0: ஆமா.
1: அந்த ஒரு அவரும் நாங்க தாய் வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு.
0: அடடா அடடா, இப்ப என்ன பண்ண அடுத்த அறவரும் அதே மாதிரி தாரேன்.
1: அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி
0: நல்லா செஞ்சு போறீங்க.
1: போடுங்க.
0: உங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கொசுக்கு ஆணி குத்துறா பாட்டு போடுங்க.
0: கொசுக்கு ஆணி போட முறையும் கேட்டீங்க தந்தை, அடுத்ததாவும் எடுத்து வச்சிருக்கேன். நன்றி. யாரெல்லாம் இன்னத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு குருநாதர் அருகே எம்எஸ்எம் இக்பாலையும் என் அன்பு மனைவி பூங்கொடியையும் சேர்த்து போடுறேன்.
0: சரி, நன்றி சரவணா.
1: ஓகே, நன்றி.

0: கொசு காணி அப்படிங்கிற பாடலை கேட்டு வந்திருந்தோம். சூப்பரான ஒரு பாடல, நிறைய தத்துவங்களை உள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. நம்ம இருக்கோம் நேரம் இப்போ சரியாக 2:42 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகம்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

நிகழ்ச்சிகளின் தெருவில் நிகழ்ச்சிகள் முதல் தர வானொலி வசந்தம் FM. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8

0: ரொம்ப சூப்பரா நமைட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இறுதியாக ஒரு காலர் வந்திருக்காரு. குமரகுரு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாலச்சேனி, கிண்ணேரி குமரகுரு.
0: எப்படி இருக்கு வாழைச்சேனை?
1: வாழைச்சேனை சும்மா அங்கால மழை, இந்த காற்று வெயில் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கோம்.
0: நடுவில் நாம மாட்டிக்கிட்டோம் இல்லையா?
1: மாட்டிக்கிட்டோம்.
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். இறுதியா வந்திருக்கிறீங்க, அப்புறம் பாடல்கள் எல்லாம் கேட்டீங்களா, எப்படி இருந்துச்சு?
1: எல்லா பாடலையும் கேட்டுக்கொண்டீங்க. எனக்கு ஒரு உள்ள வசந்தத்துக்கு நம்பர் கேட்டது கொடுத்தேன். பாலச்சேனை செல்வி, சிந்தாங்கனி செல்விக்கு.
0: சரியா, அவங்களும் அழைப்பில் ஏற்படுத்தும் இல்லையா?
1: அவங்க அழைப்பு ஏற்படுத்தும் ரெண்டு நம்பரையும் கொடுத்தேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: நான் வசந்தத்தின் அபிமானி.
0: உங்களோட சேவை வசந்தமுக்கு எப்பவுமே தேவை. சரி, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: இந்த பாடல எனது வளமையான நேர்களாக பாட்டாளிபுரம் பாய்க்கிறாரா மனச்சேனி முத்துக்குமாரன், அல்லது பண்புடாவளி அல்லது சுந்தரம், மற்ற இந்த புள்ள நம்பர் கட்ட புள்ள சுந்தாங்கனி செல்விக்காரையும் குடும்பத்துக்கும் உங்களுக்கு கேட்போமே.
0: சரி, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை தொடர்ந்து ஒண்ணும் கிடையாது, நாம தான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்ப போறோம். சோ இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு அழைப்பினை மேற்கொண்டு அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்ல வந்து இணைந்து கொண்டவங்க, அப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் இணைந்து கொண்ட எல்லா சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெற்று போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணியிருந்தீங்க சொன்னால் டக்குனு என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, 076-0-4-102-6 அப்படிங்கிற உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பாடலோட தகவல்களோட லிங்க் அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொன்னால், வர வாரங்களில் தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன். அடுத்ததான் மோதி விளையாடு நிகழ்ச்சிக்காக வரப்போகிறாங்க ஸ்ரீ ஸ்ரூபி. இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. அது வரைக்கும் உங்களோட விடைபெறும் நான் வந்து பிரியமுடன். சங்கர் போயிட்டு வர மக்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட 107 பேர் கடந்த ஆண்டு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தின் கீழ் எய்ட்ஸ் பரிசோதனைகளுக்கான செலவுகளையும் உள்ளடக்க கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக மாகாண கல்வி அதிகாரிகள், அரச பாடசாலை அதிபர்கள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை அதிபர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரவத் புத்தாண்டை பகுதியில் கைவிடப்பட்ட கிணறு ஒன்றில் இருந்து 21 வயதுடைய இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கடந்த 24 தேதி தனது சகோதரியுடன் இணைந்து மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றுள்ளார். எனினும் அங்கு சகோதரியிடம் விறகுகளை கொடுத்துவிட்டு தாம் பின்னர் வருவதாக கூறி அவ்விடத்திலிருந்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. அவ்வாறாயினும் அவர் மீண்டும் வீட்டிற்கு திரும்பாததால் பிரதேச மக்களும் உறவினர்களும் இணைந்து மேற்கொண்ட தேடுதலின் போது இந்த கைவிடப்பட்ட கிணற்றில் இருந்து இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது சடலத்தின் மீது காயம் ஒன்றும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ஹொரவத் புத்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
2: வருகின்றனர்.
3: ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் பாகிஸ்தானை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி சர்ச்சைக்குள்ளானது. பாகிஸ்தானில் இடம்பெறும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அங்குள்ள சீக்கிய தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவது தொடர்பாக அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதன்போது உங்கள் அரசு எப்போது பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்தும் என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாடு என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கருத்து பரிமாற்றம் தொடர்பான காணொலி மற்றும் தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களின் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மோதி விளையாட்டு நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூப குமார் ஸ்ரீ ஸ்ருபி. இன்றைய நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங் செலக்ஷனோட நான் வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பாடல்களுடைய இடைவரிய வச்சு அதனுடைய முதல் வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு அழைக்க வேண்டிய இலக்க 0127 5000 1க்கு, அதே போல 0127 5111 1 எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி மேல சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760-47-107-106 என்ற இலக்கத்தினூடாகவும் நீங்க உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம பாடல்களையும் நீங்க வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் சரி, எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் குறிப்பிட்டா அதையும் நானும் நிகழ்ச்சியோட நிட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்.

0: சர்க்கார் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக ரம்படையில இருந்து ஜெயகாந்த் வந்திருக்காங்க. வணக்கம் ஜெயகாந்த்.
1: இனி அன்பான மதியான சுதி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்ல ஜெயகாந்த். சாப்பிட்டீங்களா?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். இப்ப மழைனா இப்பதான் குறைஞ்சிருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: குழம்புல எப்படி இருக்கு?
0: இங்க இப்ப ஓகே, நார்மல். மழை எல்லாம் இல்ல.
1: இப்பதான் இங்க மழை எல்லாம் ஓஞ்சிருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே ஜெயகாந்த். பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஓ, தயாரா இருக்கேன்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: இந்த பாடல்னா அழகின் அழகி நீதானடி.
0: அந்த பாடலா?
1: அந்த பாடல் மாதிரி தான் இருக்கு.
0: ஷூரா?
1: ஷூர்.
0: ஓகே பார்க்கலாமா, அந்த பாடல் தானு சொல்லி.
1: ஓகே
0: ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது எப்படி அந்த பாடல் தானே கரெக்டா சொன்னீங்க?
1: இல்ல எனக்கு பாட்டு நான் மிச்சம் கேக்குறது கூட அதனால எனக்கு அது.
0: ஓகே ஓகே ஜெய்கந்த், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பான வசன சொந்தங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்தா நன்றி, வணக்கம்.
0: ஓகே நன்றி.

0: வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
4: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது. நான் இனியும் தண்ணிய யோசிச்சு நான் தனியே ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதைய சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
7: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
8: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: தந்தை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மும்தாஷ் பேகம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அன்பான மாலை நேரு. வணக்கம்.
0: அன்பான மாலை நேரு. வணக்கம் மும்தாஷ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மும்தாஷ் பேகம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டுட்டு ரெடியாவே வந்துட்டேன்.
1: சந்தோஷம்.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி. அதே போல இப்போ ஒரு சாங் இருக்கு, அது என்ன சாங் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க?
1: ஓகே
0: ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: ஏதோ ஒரு பாட்ட நினைக்கிறேன், வருவது இல்ல.
0: அந்த பாடலா? இல்லையே.
1: நன்றி.
0: அதே போல அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, மம்முட்டியான் திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரத்தின்
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சதா.

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இப்போ பேசுறதுக்காக ஒரு அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம் மலகன், எப்படி இருக்கீங்க?
2: அழகா, நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே ஓகே. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: ஓ, வீட்ல மேஸ்தாங்க வந்தேன், கொழும்புல இருந்து.
1: ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஓ, தயாரா இருக்கேன்.
1: ஓகே, கேளுங்க.
2: ஆ, சரிங்க சார்.

0: சரி ஓகே, அவர் பாடலை கேட்டது மட்டும்தான் அவர் அப்படியே ஓடிட்டாரு. நீங்களும் கூட இது என்ன பாடல் அப்படின்னு எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் பகிர்ந்தீங்கன்னு சொன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்றதுக்கு தயாரா இருக்கு. இது என்ன பாடல் அப்படின்றது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் மூலமாகவும் நீங்க வந்து அதை தெரிவிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0706047126 என்ற இலக்கத்தின் ஊடாகவும் நீங்க வந்து இது என்ன பாடல் அப்படின்றத மெசேஜ் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அல்லது நீங்க 0127050017 0127050017 என்ற இலக்கத்தினுடாகவும் தொடர்பு கொண்டு பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம்.
1: ஐயா மானே,

0: நேரம் மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 77 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி இதுவரை மொத்தம் 99,634 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நோயாளர் இறப்பு விகிதம் 0.077 பதிவாகியுள்ளது. மொத்த நோயாளர்களில் 52.53 ஆனோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 52,340 ஆகும். மாவட்ட ரீதியில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,136 ஆகும். இதற்கு மேலதிகமாக கொழும்பில் 19,569 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 7,547 நோயாளர்களும் களுத்துறை மாவட்டத்தில் 6,339 நோயாளர்களும் மாத்தறை மாவட்டத்தில் 6,273 நோயாளர்கள் மாவட்ட ரீதியில் டெங்கு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலாபம் முதல் கொழும்பு காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் அலைகளின் உயரம் 2-3 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பேருவளை முதல் காலி ஊடாக மாத்தறை வரையிலான கரையோரப் பகுதிகளில் கடல் நீர் கரையை நோக்கி வருவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்கள் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மேல் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் பதவி விலகாவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தப்போவதாக கோக்ரோச் ஜனதா கட்சி இளைஞர் அமைப்பு எச்சரித்துள்ளது. ஞானேஷ்குமார் விலக தவறினால் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று மும்பையிலிருந்து இந்த தொடர் போராட்டங்கள் தொடங்கப்படும் என அந்த அமைப்பின் நிறுவனரான அபீஜ் தீப்தே தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்தித்தாளின் அறிக்கையை தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையாளர் 48 மணி நேரத்திற்குள் பதவி விலக வேண்டும் என இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

0: நாட்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அலைவரிசையில் வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: அனுராதபுரத்திலிருந்து சமீரா பானு.
0: சமீரா பானு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, நீண்ட இடைவெளி தான்.
0: ஆமா, ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டாச்சு.
0: ஓகேம்மா, பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஓ, புதிய பாடல்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கிடைக்கல பாட்டுன்னா பரவாயில்ல.
0: ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ளமல்லி போனாய்.
0: அந்த பாடலா? அடடா, ரொம்ப ரொம்ப அருமையா பாடுறீங்களே. ஓகே, பாக்கலாமா அந்த பாடல் தானு சொல்லி? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த பாட்டை விட நீங்க ரொம்ப ரொம்ப அழகா பாடுறீங்க. ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: எல்லாருக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: சொல்லு அபிலாஷன், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்து கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
2: புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல.
1: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
2: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போ.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: காயத்ரி படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்மா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா?
1: வீட்லயேக்கா.
0: ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஓகே அக்கா.
0: ஓகே கேளுங்க.
1: ஓகே.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது எப்படி இந்த பாடல் தானு சரியா கண்டுபிடிச்சு சொன்னீங்க நீங்க? அப்படியா? ஓகே ஓகேமா. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யாரு இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி
0: ஓகேமா, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தாரத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஹீரனையா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன். தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: இப்போ வேணா டீ குடிச்சிட்டு வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே. இதே நேரத்துல பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஓ, முடிஞ்சா கண்டுபிடிப்போம்.
1: ஓகே ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: பாடல் மனசு வராது, ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு நல்லா கேட்டு கேட்டு பாடுறது, ஆனா கண்டுபிடிக்க முடியாது.
0: இந்த நேரத்துல அது வருது இல்ல அப்படியா?
1: இந்த நேரத்துல வேற இந்த சடுதியா அந்த கேட்டா அந்த பாட்டு முதல் அடி வராது.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்ப இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: ஓ, இன்னொரு சான்ஸ் கொடுப்போம்.
0: ஓகே, அடுத்த பாடல யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொத்தலகம, குசுரராஜ, கொண்டு பண்ணல் மேலர், தப்புவன் கந்த, வசந்தகுமார், சிவட்டன், குணத்தன, பதில் ராஜமாணி, சென்றாங்க, வரிவன, செல்வன, பத்தல, திருமதி ராஜா, சஹாரா, அதுபோல நெரில், முந்தாஜ் பேகம், இந்த நேரத்துல ஆட்டோ விஸ்வநாதன், இந்த நேரத்துல வசந்தங்கள் கொண்டிருக்கிறாங்க. நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி வந்திருக்காங்க. அதே போன்று ஹாய்க்கா, இனிமையான மாலை பொழுது வணக்கம் சொல்லி பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே நேரத்துல அன்பு வணக்கம், நீங்க சொல்லியிருந்த அந்த பாடல் வந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாடல் அப்படின்னு சொல்லி சமீரா பானு அனுராதபுரத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. பாக்கலாம் அந்த பாடல் தானா அப்படின்னு சொல்லி. வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் சொல்லி. சேலம் இருந்து சிவா வந்திருக்காங்க. அன்பான மாலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி. பூனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க. அன்பு மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி. பசரியூர் தம்பி ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. இதமான இனிய வணக்கம் சுரூபி சொல்லி வட்டகோடையில இருந்து விமலேந்திரன் வந்திருக்காங்க. அதே போன்று மாலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, அந்த பாடல் வந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மும்தாஜ் அந்த பாடல் தானான்னு சொல்லி பார்க்கலாம்.

இந்த பாடலினுடைய இடைவரியை நாங்கள் பிளே பண்ணினோம். அதுக்கான முதல் வரி என்ன அப்படின்றது எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் அன்பு உறவுகள் சொல்லியிருந்தாங்க. அது எந்த பாடல் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சமீரா பானு மற்றும் நம்மளுடைய மும்தாஷ் பேகம் தான் இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. அடுத்து ஒரு சுப்பிரதான பாடலுக்கு பாடல கேட்டு மீட்டு.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
3: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
2: தெரிந்தவர்கள்
3: சொல்லு.

0: அனுசரணை வழங்குவது. அறிவித்தலாகும். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தீவிரமடைவதால் இலங்கை முழுவதும் மழைப்பொழிவு அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. பசிபிக் சமுத்திரத்தில் வலுவடைந்து வரும் எல்னினோ காரணியும் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் எதிர்பார்க்கப்படும் வளிமண்டல மாற்றங்களுமே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வறண்ட வானிலை நிலவிய பகுதிகளில் எதிர்வரும் 28 மற்றும் 29 தேதிக்கு பிறகு இடிமின்னலுடன் கூடிய மழை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெள்ளவாய தனமல் வில பிரதான வீதியின் கித்துல்கோட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் பாகிஸ்தான் பிரஜை ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர் ஒரு மாத சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்திருந்த கராச்சி பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய பாகிஸ்தான் பிரஜை என தெரியவந்துள்ளது. வெள்ளவாயவையிலிருந்து தன்மல் வில நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்திசையில் வந்த கார் மற்றும் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கார் சாரதியின் கவனக்குறைவான வாகன ஓட்டமே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி முதலில் தன்மல் வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யா மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், பிரிக்ஸ் அமைப்பின் ஒத்துழைப்பு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் மோதல் நிலைமை குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81st அமர்வுக்கு இணையாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவை சந்தித்த ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிரிக்ஸ் அமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இத்துடன் எமது மனத்தியான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்திகளை மாலை 6 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: முதல் பெண் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: தப்புமா கந்த பெரிய குறியாலையிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: ஓகே வசந்தகுமார், பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஆமா, முட்டி மோதி விளையாட நான் ரெடியாக இருக்கேன்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்? அந்த பாடலா?
1: ஆமா.
0: ஓகே, பார்க்கலாமா அந்த பாடல் தான் சொல்லி?
1: பார்க்கலாம்.
0: ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது எப்படி அந்த பாடல் தான் சொல்லி அவ்வளவு கன்ஃபார்மா சொன்னீங்க?
1: கொஞ்சம் சாதாரணமா, அதாவது 19th வந்த சாங் தானே, அதனால கண்டுபிடிச்சேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அடுத்த பாடல கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையிலே நண்பன் தலைவாசலை கிருஷ்ண பக்தன் வத்தல ஐயாக்கன் நண்பன் ராஜமாணிக ராஜேந்திரன் அண்ணன் பாதுகை சின்ன தம்பி அம்மப்பிட்டிய ராசையா பிரதீஷ் கார்பரேஷன் ராஜ்குமார் முத்தாஜேகம் அருள்மொழி பாச்சந்திரன் கிளவட்ட குணசீலன் தொட்டலகம் ராஜா சாம்குமார் ஆதிமுகம் ஐயா அவர்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: மக்கள் சூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்யற நீர்?
4: அப்படிதான்.
3: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்கடகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சதுதான்?
4: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
3: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேட்கிறேன்.
4: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
2: சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
6: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குதுக்காது, நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உண்ட கதைய சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நான் போனேஷ் குழம்பிட்டீங்களா?
1: ஹலோ, ஓ நான் சத்தியமா நான் அப்படி யாரும் ஆயிரம்

0: ராஜா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மருதமனையிலிருந்து பதீதீன் பேசுறேன்.
0: பதூர்தீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பதூர்தீன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: தம்பதிகளின் செல்வ புதல்வி ஐநூத்தி அவர்கள் இன்று தனது மூன்றாவது பிறந்த நாளை இல்லத்தில் விமர்சையால் கொண்டாடினார். இவரை அன்பு உமா, அன்பு நியூசிலாந்தில் இருக்கின்ற அன்பு வாப்பா மற்றும் உமாமா, உமா வாப்பா, அசிப் நானா, நாஜிக் நானா, ரம்ஜான் நானா, நிஜாத் உமாமா மற்றும் ஐநெஸ் அனாதி மச்சி மற்றும் உமாமா, வாப்பா அப்பா மற்றும் மாமிமார், மாமார் அனைவரும் பல்கலை பற்றில் பல்லாண்டு காலம் நிதுரி சிறப்புடன் வாழ்க வாழ்கன வாழ்கின்றோம்.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்றோம். சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: ஓகே, பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? சரி, ஓகே. அவர் பாடல் கண்டுபிடிக்க தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பாடல் கண்டுபிடிக்கணும்னா கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0-3-2-7-7-5, 0-0-3 கதை போல 0-3-2-7-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் நீங்க பாடல்களை கண்டுபிடிச்சு அங்க அந்த போஸ்ட் பக்கமா நீங்க தெரிவிச்சீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பிளே பண்றேன். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் நீங்க அதை வந்து தெரிவிக்கலாம்.

0: www.wasanthamfm.lk. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சதா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: நூற்றி ரெண்டு அலைவரிசையில் வசந்தத்தின் மோதி விளையாண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் வணக்கம்
3: பாடல்
2: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: அக்கா அடே நண்பா உன்னை வெறுவிடே சபா வேண்டால் உண்மை சொல்லு, அந்த பாட்டாக்கா?
0: அந்த பாடலா?
1: ஆமாக்கா.
0: இல்லையே,
1: அந்த பாடலாக்கா?
0: இது அந்த பாடல் இல்லை. எந்த பாடல் பார்க்கலாமா? இந்த பாடல் தான் அந்த பாடல், சரியா? ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: மற்றும்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

ஒலிக்காரமிக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நிறு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். செய்தியை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக ஆனந்தி கலையகத்தில் விடைபெற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சபாநாயகர் கையொப்பம், சட்டம் நடைமுறைக்கு. நாட்டின் சுற்றுலாத்துறை திட்டமிட்ட இலக்கை நோக்கி நகர்வு. அமைச்சர் விஜித ஹேரத் 28ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் உரை. வடமாகாணத்தில் உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பாராட்டும் பணப்பரிசல்களும். அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் ஊடகவியலாளரின் கேள்வியினால் சர்ச்சை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபம் மாலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் 3-2 பெரும்பான்மையுடன் பார்லமென்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. சட்ட வரைவுக்கு ஆதரவாக 158 பேர் வாக்களித்திருந்த நிலையில் எதிராக 63 வாக்குகள் மாத்திரமே பதிவாகியிருந்தன. உரிய சட்ட வரைவை சபாநாயகர் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பில் கடந்த 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் பார்லமென்றத்திற்கு சபாநாயகரினால் கடந்த 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்ட வரைவை நிறைவேற்றுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும் பார்லமென்றத்தில் 3-2 விசேட பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்ற முடியும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு நீதி சேவை கட்டளை திருத்த சட்ட வரைவு அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல எனவும் அதனை பார்லமென்றத்தின் அறுதி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என சபாநாயகர் இங்கு அறிவித்தார். அதன் அடிப்படையில் சட்ட வரைவின் 2ஆம் வாசிப்பு மீதான 2 நாள் விவாதம் பார்லமென்றத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட வரைவு மற்றும் நீதி சேவைகள் கட்டளை திருத்த சட்ட வரைவு ஆகியவற்றை சபாநாயகர் நேற்று மாலை கையொப்பமிட்டார். குறித்த சட்ட மறுசீரமைப்பின் ஊடாக மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை 61லிருந்து 63 வரையும், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62 வரையும் மாற்றப்பட்டுள்ளது. நீதிமன்ற கட்டளை சட்டத்தின் 4வது சரத்து மறுசீரமைக்கப்பட்டு மேலதிக மாகாணத்துடன் இணைந்த மேல் நீதிமன்றம் மற்றும் மாகாண சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்கக்கூடிய வகையில் அதிகபட்ச மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 110லிருந்து 120 வரை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 191,704 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். எதிர்பார்க்கப்படும் சுற்றுலா இலக்கை கட்டம் கட்டமாக நெருங்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் சப்ரகமோ மாகாணத்தின் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இம்மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 107,083 ஆகும். கடந்த மாதத்தில் இந்தியாவில் இருந்தே 44,700 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். பிரித்தானியாவிலிருந்து 19,588 பேரும், சீனாவிலிருந்து 12,321 பேரும் வருகை தந்துள்ளனர். கடந்த 8 மாதங்களில் 15,35,122 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக புள்ளி விவர தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சாம்பா ஜானகி ரஞ்சரத்னவின் தலைமையில் சப்ரகமுவ மாகாண சுற்றுலா மேம்பாட்டு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த வேலை திட்டத்திற்கு மாகாண சுற்றுலா அமைச்சு, சப்ரகமுவ பல்கலைக்கழகம், எமிலிப்பெட்டிய பிரதேச சபை உள்ளிட்ட ஏனைய உள்ளூராட்சி நிறுவனங்களும் பங்களிப்பை வழங்குகின்றன. அதன் 1வது வேலை திட்டம் உடவலவ சுற்றுலா வலயத்தை அண்மித்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சப்ரகமுவ மாகாணத்தின் ரம்புக்கன, கித்துல்கல மற்றும் உடவலவ ஆகிய பிரதேசங்களில் சுற்றுலா தொழில்துறையை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள 81வது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வில் இலங்கை தூதுக்குழுவினருக்கு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமை தாங்கவுள்ளார். அமர்வில் பொதுச்சபை விவாதம் செப்டம்பர் மாதம் 28 தேதி இடம்பெறவுள்ளதோடு அதன்போதும் அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை சார்பான தேசிய உரையை முன்வைக்கவுள்ளார். இம்முறை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வு துணைப்பொருள் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல், பரிமாற்றத்துவ முகாமைத்துவம் சகலருக்கும் நன்மையை வழங்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பதே இதன் பொருளாகும். பொதுச்சபை அமர்வுக்கு இணைவாக அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள், உலக நாடுகள் சிலவற்றின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவுள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தினால் 2025 ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்கள் பாராட்டப்பட்டு 1,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. வடமாகாணத்தில் 2025 ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்களை பாராட்டி நிதியுதவி வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வில் சிறப்பித்திருந்தார். வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் அதன்போது இணைந்து கொண்டார். இதேவேளை ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கூடுதலாக பெற்றுக் கொடுத்த பிரதேச செயலகங்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே தலைமையில் நடைபெற்றது. சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு அமைச்சர் ராமஜலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன், எஸ் திலகநாதன் உள்ளிட்டோரும் இதன்போது கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் விசேட பொதுச்சபை கூட்டம் அரசாங்க தகவல் திணைக்கள கேட்பொரு கூடத்தில் போரத்தின் தலைவர் எம் பி எம் ஃபைரூஸ் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக இலங்கைக்கான துருக்கி தூதுவர் கலாநிதி ஷமிஹ் லுத்ஃபு குர்த்கூத் கலந்து கொண்டார். வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் பி எம் ஹம்சா, அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார ஆகியோரும் கலந்து கொண்டனர். அதன்போதும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் ஸ்தாபக தலைவர் என் எம் அமீனின் 31 வருட சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 15 பேருக்கு ஊடக பயிற்சிக்கான பெருமை பரிசல் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதோடு போரத்தின் புதிய இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் உறுப்பினர்கள் பலர் அதன்போது இணைந்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீன்பிடி தொழில் முழுமையாக முடங்கியுள்ளமையினால் தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவ குடும்பங்கள் தெரிவித்துள்ளன. 500 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் தமது பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிடுகின்றனர். இரண்டாயிரம் ஏக்கருக்கு நீரை விநியோகிக்கும் உமாவாவி அபிவிருத்தி நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. 228 மில்லியன் ரூபாய் குறித்த வேலை திட்டத்திற்காக அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெற்செய்கை, உருளைக்கிழங்கு மற்றும் மேல்நாட்டு மரக்காரி பயிற்செய்கைக்காக உமாவாவி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஊடாக நீர் விநியோகிக்கப்படவுள்ளது. அத்தோடு ஊவா பர்ணகம பிரதான நீர்ப்பாசன வேலை திட்டம் இதுவாகும். டித்வா சூறாவளியினால் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படாமல் குறித்த வாவி பாதிக்கப்பட்டிருந்தது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் பாகிஸ்தானைச் சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி சர்ச்சைக்குள்ளானது. பாகிஸ்தானில் இடம்பெறும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அங்குள்ள சீக்கிய தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவது தொடர்பாக அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதன்போது உங்கள் அரசு எப்போது பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்தும் என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாடு என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கருத்து பரிமாற்றம் தொடர்பான காணொலி மற்றும் தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களின் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சபாநாயகர் கையொப்பம். சட்டம் நடைமுறைக்கு. நாட்டின் சுற்றுலாத்துறை திட்டமிட்ட இலக்கை நோக்கி நகர்வு. அமைச்சர் விஜிதஹேர 28ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் உரை. வடமாகாணத்தில் உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பாராட்டும் பணப்பரிசல்களும். அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் ஊடகவியலாளரின் கேள்வியினால் சர்ச்சை. இத்துடன் வசந்த மிகம் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மிகம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான முடிவுகளை நேர்கள் இப்போது கேட்கலாம். முதலாவதாக அதகோடிபதிக்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ, ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 8, 53, 57, 74. மீண்டும் அந்த இலக்கம் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 8, 53, 57, 74. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான முடிவுகள் ராசியாக மிதுனம், ராசியாக மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 6, 34, 42, 53. மீண்டும் அந்த இலக்கங்கள் ராசியாக மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 6, 34, 42, 53. நேற்றைய

0: வெற்றிக்கான முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்களாக 3, 5, 59, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்களாக 3, 5, 59, 75. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட கப்புரவிற்கான முடிவுகள், ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே, சூப்பர் இலக்கம் 37, சூப்பர் இலக்கம் 37, வெற்றி இலக்கங்களாக 16, 21, 57, 58. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து கே, சூப்பர் இலக்கம் 37, வெற்றி இலக்கங்களாக 16, 21, 57, 58. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பந்தவிற்கான முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ், ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்களாக 6, 3, 7, 3, 1, 0. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்களாக 6, 3, 7, 3, 1, 0. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜெயசம்பந்தவிற்கான முடிவுகள், வெற்றி இலக்கங்களாக 7, 3, 1, 0. ஆங்கில எழுத்து எக்ஸ், மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்களாக 7, 3, 1, 0. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சசிரிக்கான முடிவுகள், வெற்றி இலக்கங்களாக 1, 14, 32. மீண்டும் அந்த இலக்கங்கள், 1, 14, 32. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
1: பாருங்கள். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். The best live music streaming in Sri Lanka.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0311-2775-0001, அப்படி எம்எல்ஏ என்றால் 0311-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டுக்கீழ உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். சரி, அவங்க பேசுறதா இல்ல, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மானின் இசையல்.

0: நேரம் மாலை 6:35.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உன் கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: Yo, one that you wanna listen to.

0: வெளிநாடு திரைப்படத்திற்காக டி மானின் இசையில் சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 மீட்டர் அலைவரிசையின் ஊடாக இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான இரவு நேரம். வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வெளியில எங்கேயாவது போனீங்களா இல்லாட்டி வீட்டுலதான் இருக்கீங்களா?
1: காலையில இருந்து மழைங்க மேடம்.
0: அடடா, மழைனால நீங்க வெளியில போகல?
1: எங்கேயுமே போகலீங்க.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், பணாபத்தை அர்த்த விஸ்வநாதன், சோமஸ்ரீ, மகாதேவன், ஈடன், சண்முகநாதன், இமானுவேல், மும்தாஜ் வேதம், ராஜலட்சுமி, அருள்மொழி, சாந்தினி, இவர்களுக்காகவும் நமது வசந்தி சொந்தங்கள் அத்தனைக்கே இருக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மூதூர் பட்டித்திடலில் இருந்த கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று பால கார்த்திகா இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பூனாகலையிலிருந்து ஜெய சுதா, அன்பான மாலை நேர வணக்கம், வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. பொன்மாலை வணக்க முறவை அப்படின்னு சொல்லி சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் எட்டாம்பேட்டையிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா, இனியும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அக்கா மாலை நேர வணக்கம். நான் பெரியண்ணா பன்னீர் பிட்டரத் மலை அப்புதலைகளிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் நேர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் வருது. தேவாவின் இசையில் பகவதி திரைப்படத்திற்காக பாடல்.
2: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

0: ஏப்பா ஒரு தடவை சொல்லு
1: போடாங்கோ.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
3: எஃப்எம் சூப்பர்
2: 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
3: அண்ணாமலை.
4: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
6: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
7: திரை உலகின்

நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: சனம் தசவதாரம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்ததி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்ததியின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7175-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க சண்முகநாதன். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சண்முகநாதன், எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க
1: அக்கா? நாவல் பத்தி, நாகஸ்தன் அக்கா.
0: நாவலப்பட்டி, சரி. இப்ப நாவலப்பட்டியில சொல்லுங்க எப்படி இருக்குது?
1: நாகஸ்தன் அக்கா, நானே நாகஸ்தனில தான் இருக்கேன். இன்னைக்கு மழை கொஞ்சம் குறைவக்கா. இன்னைக்கு காலநிலை கொஞ்சம் நல்லா இருக்காக்கா.
0: சரி சண்முகநாதன், வெளியில போனீங்களா? வீட்லதானா?
1: வீட்லதாக்கா இருந்தோம், வெளியில எங்கயும் போகல.
0: வெளியில எங்கயும் போகல. சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இருக்கீங்க. மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் நாகஸ்தன் எதுக்கு எனது அண்ணாவான முருகையா குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வன் குடும்பம், சுந்தர்ராஜ் குடும்பம் மற்றும் சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தன் இலக்கா சத்தீஸ்வரத்துல வசந்த் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் அக்கா. மற்றும் வியோயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மௌஞ்சன் ஏகாம்பரம் குடும்பம் மற்றும் சுப்பையாக கொச்சிக்கடை ஈடன் ஐயா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் வட்டவளையில் இருக்கும் ருக்மணி, சகோதரி சரோஜினி மற்றும் வசந்தங்கேற்கும் சொந்தங்களுக்கும், நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களும், கந்தோயிலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உறவுகளில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா.
0: சரி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல், மௌனம் பேசியதே திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கார்த்திக் பாடும் பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 மணி கடந்து 18 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக இணைந்திருக்காங்க லோஷா. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் ஆனந்தியக்கா.
0: எப்படி இருக்கீங்க லோஷா? சந்தோஷமா இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன். சரி அப்புறம் லோசா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அடடா, சமையல் நடக்குதா? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: புட்டு சாம்பல். உருளைக்கிழங்கு பொரியல்.
0: அடடா, அப்ப அக்காவுக்கு இல்லையா இன்னைக்கு?
1: தருவேன் தருவேன்.
0: எப்படி தருவீங்க, வர்றீங்களா இங்க? சரி லோஷா சொல்லுங்க, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, எல்லாம் குடிச்சாச்சு.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும், வசந்த மலை பாடல் அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும், எனக்காகவும் நன்றி கேட்க உங்களுக்கு முதல்.
0: என்னத்துக்கு இந்த நன்றி?

முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பரமானந்தன் வசீகரன் கிளப்பிட்ட பெருவ ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் லிந்துளையில் இருந்து அல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காரு. அதே நேரம் நந்தகுமார் வெள்ளவத்தையில் இருந்து அன்பான வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் மற்றும் வசந்தம் நீர் ரோஜாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர இரவு நேர வணக்கம் அடடா. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சி அருமை வாழ்த்துகள் என்று சொல்லி பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துட்டு கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுவரான பாடல், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து கிளியே.

0: முதல்வன் திரைப்படத்தில் இருந்த யாரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவன் அவரோடு இணைந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய ஒரு சுவரான பாடல் கேட்டு விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க யாருன்னு கேட்டா விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் பிறகு என்னோட பேசுறீங்க, அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே?
1: அப்பா பாலகிருஷ்ணன், சங்கீதா, ஸ்வேதா, அபிகுட்டி, மோகராஜ், சிதன் மற்றும் பாடல கேட்பது வானொலி என்பது அருள்மொழி, முந்தாசுதேவன், ஈடன், மருத்துவ சின்ன மகாதேவன், கிரிகிரமா, மாலாளமூர்த்தி, இமனவழியா, சோமசுக்கு, தயானந்த், மாத்தன், கிருஷ்ணகோவன், சமூகராஜன் மற்றும்
0: நன்றி. அடுத்த ஒரு சுப்ரான பாடல் வருகிறது, டிமானின் இசையில் மைனா திரைப்படத்திற்காக.

நம்பிக்கையின் நேரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஏசாயா 54:10. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். இது நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி. இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக உங்களிடத்தில் வருகிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நச்சிந்தனையை வழங்குகிறார் சகோதரர் ஜெய அருள் பிரகாஷ்.
1: மனிதனுடைய மதிப்பு, சிலர் சொல்றோம் ரொம்ப ஒரு மதிப்பானவர்கள், பெரிய பதவியில் இருக்கிறாரு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அண்மையில் ஒரு நூலிலே ஒரு தகவல் போடப்பட்டிருந்தது, ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளை அடிக்கலாம், அவன் உடம்பில் இருக்கிற பாஸ்பரத்தை எடுத்து ஒரு 40-42 தீக்குச்சி செய்யலாம், அவன் உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தை எடுத்து ஒரு 2 அங்கல ஆணி ஒரு 2 செய்யலாம், அவன் உடம்பில் இருக்கிற கொழுப்பு எடுத்து ஒரு 6-7 சோப்பு செய்யலாம். இவ்வளவுதான் மனிதனுடைய பயன்பாடு. இப்படி மதிப்பு மிக்க மனிதன் எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்த வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த ஆத்துமா எனக்குள்ளே இருக்கிறது. எங்கே இருக்கிறது அந்த ஆத்துமா? இந்த உடம்புக்குள்ளே தான் இந்த ஆத்துமா இருக்கு. ஆக நம்ம உடம்பையும் ஆத்துமாவையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். நீங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், பால் இருக்கு, அந்த பாலை கொதிக்க வச்சு பயன்படுத்துனீங்கன்னா எத்தனை நாள் கெடாமல் இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு நாள் தான் பாலுக்கு ஆயுள். அதில் கொஞ்சம் உரம் ஊற்றி அதை தயிர் ஆக்கிட்டிங்கன்னா அது ஒரு 3 நாள் இருக்கும், அதுவும் 3 நாளுக்கு அப்புறம் தயிரும் கெட்டு போயிடும். அப்புறம் அது தண்ணிங்கன்னு அடித்து மோர் ஆகிட்டோம்னு சொன்னால் அது ஒரு 4 நாள். அந்த மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்தோம்னா அந்த வெண்ணெயும் கொஞ்ச நாள், 2-3 நாள் தான் ஆயுள். ஆனால் அந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்துட்டோம்னா அந்த நெய் ஆயுள் வரைக்கும் கெட்டு போகாது. கேரளாவில் 400-500 ஆண்டு நெய்யெல்லாம் மருந்தாக பயன்படுத்துகிறான்கள் மூலிகை தகவல்கள் கூறுகிறது. எங்கேருந்து வந்துச்சு இந்த நெய்? ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ளே தான் யுகம் முழுவதும் கெட்டு போகாத நெய் இருக்கிறது. ஆக மிக கேவலமாக மதிப்பிடுகிற இந்த உடம்புக்குள்ளே தான் கடவுள் விரும்புகிற விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உடம்பை எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்குள் சாமி எனக்கு விலையேற பெற்ற ஆத்மாவை கொடுத்திருக்கு, அந்த ஆத்மாவை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உடம்பை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆனால் இங்கே உடம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மாவை இழந்து போகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், ஒரே ஒரு நாள் ஆயுளுள்ள பாலுக்குள் தான் யுகம் முழுவதும் கெட்டு போகாத நெய் இருக்கிறது. விரைவில் அழிந்து போகக்கூடிய உன்னுடைய சரீரத்துக்குள் தான் அருமையான ஆத்மாவை கடவுள் வைத்திருக்கிறார்.

0: இருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய சரி யார் என்பதை அன்னத்தை கொண்ட அதிகார ஆவியின் கதைகள் எத்தனை கேள்வி நேரம். உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: கர்த்தர் யாரை சோதிப்பதற்காக மோரியா தேசத்திற்கு போகும்படி கூறினார் என்பதே. அதற்கான சரியான பதில் ஆபிரகாம். இந்த பதிலை ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-2 வசனங்களில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் திரு விஜயகுமார் முகமாலை, சசி, சுபா, மர்சி, யோசுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷினி, தேவா, செலாமா ஆகியோர், தமோதர எல்ல, பிரேம், சாதினி, அனு ஆகியோர், மகியண்டனை, ஜெசி, சிவா, ரோஹிணி, யோகா, செல்வி, அன்பழகு, கரண் ஆகியோர், ஹாலியல்ல பதுலை, டி வளர்மதி, நேர்கொழும்பு, ஜி அருள்மேரி, மோகா கடவுளை, சிவகுமார் அபிநயா மாத்தலிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, 100 அதிபதியாகிய கொர்னேலியு எந்த பட்டணத்தில் இருந்தான்? 100 அதிபதியாகிய கொர்னேலியு எந்த பட்டணத்தில் இருந்தான் என்பதை உங்களுக்கு அணிந்த பார கேள்வி.
0: கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: திருப்பாச்சி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவலான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மகேஷ். பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னாச்சு, உங்களுடைய லைன்ல ஏதோ சிக்கலா இருக்குதே? அப்படியா? ஊர் சைடு என்ன, இன்னும் மலையா?
1: சரி.
0: அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மகேஷ்? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த சூப்பரான பாடல் வருகிறது அருள் திரைப்படத்திற்காக.

0: மன்மதன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மார்கரெட். வணக்கம் மார்கரெட்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: சமையல் வீட்டுல
1: இன்னைக்கு? எங்க மகத்தான் சமையல் பண்ணிருக்காங்க.
0: அப்படியா? அப்ப நீங்க இன்னைக்கு சமையல் இல்ல?
1: இன்னைக்கு நான் சமையல் பண்ணல.
0: சரி சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்ல சுகமா இருக்காங்க.
0: நல்லா இருக்காங்க. இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லயே தானா இன்னைக்கு?
1: இருப்பாரோ
0: தெரியல. கேக்காடி நல்லா
1: என்ன?
0: சரி சரி. படுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மார்கரெட். யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல கணவருக்காகவும் மகளுக்காகவும் வசந்தம் சொந்த அனைவருக்காகவும் பள்ளையம் போய் சேர்ந்த அனைவருக்காகவும் இன்னும் நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்திருந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக இணைந்திருந்தாங்க பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கேசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியோடு கண்டிப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாரு. அதே நேரம் இதமான இரவு நேர வணக்கம் பாடல் தெரிவுகள் அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள் என்று சொல்லி தன்னுடைய நண்பன் பிரசாந்த் ராஜ்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு ரோஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க முகநூல் வழியாக. அதே நேரம் ஹாய் சகோதரி இரவு நேர வணக்கம் மணி விஜயா மற்றும் மகன்மார்களான மதுசான் தருண் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முருகேசன் தியகல வட்டவளைகள் அறந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சகோதரிக்கு அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தரணியகல நூரி தோட்டத்திலிருந்து ரிஷோக் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று மதுகம்மா அம்பேதினியிலிருந்து பனிமலர் மற்றும் அம்சி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்.

0: தேக சகாயம் அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு பாடல் வருது சச்சின் திரைப்படத்திற்காக.
1: எனக்கு மியூசிக் பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் 8:29 நிமிடம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேட்குதுக்காது, நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியே ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏற்ப பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
4: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உன் கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?
1: Yo, one that you wanna listen.

0: தூள் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சுவரான பாடல் கிட்ட அப்படியே விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்ப அழைப்பினூடாக இணைந்திருக்காங்க சுரேஷ். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுரேஷ். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பாட்டு கேட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா சுரேஷ்க்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கா.
0: அப்புறம் இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லயே தானா?
1: வீட்லயே தான்.
0: வீட்லயே தான் இருக்கிறீங்க. சரி, அடுத்த பாடல் யார்?
1: எப்பவுமே வீட்டுல தானே இருக்கோம்.
0: அப்படியா? சரி, அப்ப விஐபி என்ன நீங்க? சரி சரி சுரேஷ், இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? வணக்கம் ஜெயலக்ஷி, பெரிய கல்லாறுல இருந்த நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன், அப்புதல, வியாறுகளைகள் இருந்த நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குடும்ப உறவுகளான கமலவேணி மற்றும் டெல்ரோக்சன், ஜஸ்வீன், கதீரா ஆகியோரை நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹட்டன்ல இருந்து மாலா பெனட் நிகழ்ச்சியோடு இணைந்த இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் தோழி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். லண்டன்ல இருந்து குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆய் சகோதரி, அன்பான வணக்கம். அப்புதல, சுப்பையா, ஆகாஷ், வேற ரஞ்சித் குமார் மற்றும் சண்முகநாதன், சின்ன தம்பி, சின்னையா, மகாதேவன் அனைவரையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல், கண்ணை பறிக்கின்ற காஷ்மீர் ரோஜா. அடடா, நல்ல பாடல் தான். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. தம்புள்ளைகள் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று போப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் தம்பி ராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு பசறையில் இருந்து. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நான் தெமோதரையில் இருந்து மங்களேஸ்வரன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரோஷ்பெரியிலிருந்து ரொஷான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ஹிந்தி உலகின் நட்சத்திர நட்சத்திர ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: 102.6 அலைவரிசைகளின் ஊடாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அதே நேரம் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக கிந்தனியிலிருந்து ராசையா, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: அம்மா நல்ல சுகமா இருக்கீங்கம்மா? அம்மா நல்ல சுகங்களா?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா.
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா நீங்க?
2: அம்மா
1: சாப்பிட்டீங்களா?
2: ஆமாங்கம்மா, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோம், நல்லா பாத்துங்க போகுது.
1: அடடா, அப்படியா? டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி
2: போகுது.
1: அப்படியா? சரி, அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க
2: நீங்க?
1: என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல?
2: பருத்தறி வச்சு இறைச்சி கறி வச்சாங்கம்மா.
1: அப்படியா? சரி சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் ஐயா கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
2: அம்மா மனைவி பத்மினி, தினோ, சசன், வசந்தி, வசனம் கேட்க சொந்தங்களுக்கும் அம்மாவுக்கும் வாழ்த்துங்கம்மா.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆயக்கா இரவு நேர வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, சத்தான் மற்றும் லக்ஸான், தொண்டிமான்புரம், கொட்டகலை சொந்தங்கள் அனைவரையும் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் அக்கா. சாமிமலை, சிங்காரவத்தை, டி கே தினேஷ், எனக்கும் ஒரு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபீனா ஷாகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய குடும்ப உறவுகளுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சுந்தர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் வருது. ஏ ஆர் ரகுமானின் இசையில் மரியான் திரைப்படத்திற்காக.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:04 நிமிடம். நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இன்று ஆரம்பத்திலே எங்களோடு பேசுவதற்காக சரோஜினி வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சரோஜினி?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார், சந்தோஷமா இருக்கிறேன்.
0: என்ன காரணம்?
1: முதல் நேராக நான் வந்துட்டேன், அதுக்கு சந்தோஷம்.
0: இதுதான் என்ன?
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்கம்மா?
1: நான் முதல் பாடலை கேட்டேன் சார்.
0: சரி, யார் நம்ம இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: அன்பனாரி பாடல் உங்களுக்காகவும், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி, சின்னய மகாதேவன், மும்தா கிரேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, சுலைமான், இமானுவேல், சண்முகநாதன், அசான், செவான், இவர்களுக்காகவும், நமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமை பெண் நேரம் 9:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக ஸ்ரீமுருகன் வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அன்பு கலைஞர் திரு டி ஜி நந்தாமசா அவர்களுக்கு விருந்தான இரவு நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் இறைவன் அருளால் ஓரளவு நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: மனை மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன், பரதித்துறை அருள்மொழி, பாட்டாளிபுரம் பாக்கியராஜா, பண்டத்திரிப்பு
0: உண்மையாவே ஒரு நியாயமான பாட்டா இருக்கு. என்ன பாட்டு?
1: நல்ல பாட்டு தான். எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டுடா? நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என்னே நீ என்னாகுமோ, ஒன்று பத்து நூறு அப்படி போகும்.
0: அப்படி போகும். என்ன மைனா தொட்டால் நெஞ்செல்லாம் பொண்ணாகும்.
1: சரியா?
0: சரி, நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ராஜா,

0: நேரம் 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம் கிருஷ்ணபத்தன்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்குதுண்ணா.
0: என்ன பண்றீங்க?
1: வேலை முடிச்சுட்டு ரூம்ல இருக்கேண்ணா.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பிடிச்சிருக்கேண்ணா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கிருஷ்ணபத்தன்?
1: பழகிய போயிருக்கேன். மனைவி சித்திரா, கப்பல்கள் வசதி கூட கண்டிப்பாக ராத்மணி ராஜேந்திரன், கடவுள் மலவரணையாஜா, ஆட்டோ விஷயம் உமாச்சந்திரன், ஐயா கண்ணு சேவங்குமார், சம்போனதான், கிலோமீட்டர் குணசீன் ஆகியப்பா கேட்போன வாய்ப்பு. நன்றிண்ணா.
0: நன்றி. சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0127275001 அல்லது 0127275111க்கு.

0: சொல்லு அபிலாஷன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
1: புதுசா ஒரு மூளை ஏற்ப பண்ணியாச்சு போல.
0: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன். நானா
1: நாளைக்கு கிளம்ப 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வரத்தான் போற, உன் கதையை சொல்லத்தான் போற, அடி வாங்கத்தான் போற.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வசந்தம் FM.

0: நேரம் 9:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சாந்தா. அப்புறம் என்ன பண்றீங்க? பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க சாந்தா?
1: வசந்த நேர் அனுபவம்
0: நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு. நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7755-001 அல்லது 0112-7755-111. நேரம் இரவு 10 மணி.

0: நேரம் 10:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7005-001 அல்லது 0121-7005-111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: என்ன
0: பாட்டு?
1: பணத்தோட்டம் படத்தில் எவ்வாறு முறையிட்டு சக்கர ரயில் பந்தலிட்டு அந்த பாடல் காரணம்.
0: சரியா எல்லாம் இருக்காங்க.
1: மனைவி பிள்ளைகளுக்காகவும் மற்றும் நீங்களுக்கு அம்பன்புரம் துளசிக்காகவும் உங்களுக்கு.
0: சரி, நன்றி.

0: நேரம் 10:15 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சிதி காரியப்பர் வந்திருக்கார், இன்றும் நான் உங்களுடன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நன்றி. சுலைமான் வந்து அன்பான இரவு நேர வணக்கம், நான் கிளனி சுலைமான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்பிக்கை கிராமத்திலிருந்து எரல் சந்திரா வந்திருக்கார், இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்பான இரவு நேர வணக்கம் நந்தகுமார் சார், பாடல்கள் எல்லாம் சூப்பர். வாழ்த்துக்கள் குழுமம் 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர் சகோதரர் நந்தகுமார் ஒழிக்கும் பாடல் எல்லாமே அருமையாக இருக்கிறது. என்னையும் சேர்த்துக்கொண்டால் ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லி ரிஸ்வான் வந்திருக்கார் பேர்வழையிலிருந்து. நிசா வந்திருக்காங்க மாவனையிலிருந்து, எப்படி இருக்கிறீங்க ஐசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிமையான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் வலிமை போல் நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பாலா வந்திருக்காங்க. அதுபோல் இங்கிரியிலிருந்து ரவி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க. வீரையா திருச்செல்வம் வந்திருக்கா, அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அண்ணா, மூது பட்டித்திரிலிருந்து வடிவேல் வசந்தம் வானொலி அபிமான நேர் மனதுக்கு இதமான பழைய பாடல்களோடு அருமையிலும் அருமை பாடல் தெரிவுகள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சொல்ல கண்ணனுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழும்பு 15 தர்சினி குணசேகரம் வந்திருக்காங்க. அதுபோல் வசந்தகுமார் வந்திருக்காங்க. பசையூரிலிருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்து இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. தொண்டமன்னாரிலிருந்து செல்வத்தன் சுதன் வந்திருக்காங்க. அதுபோல் கடுவலையிலிருந்து வந்திருக்காங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க அண்ணா, பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஏட்டன்ல இருந்து கலாதேவி வந்திருக்காங்க. ஐயா துரை, முருகதாஸ், அபிஷேகன், தவிக்சன், அருள்மொழி, வீரையா, ககன் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரங்கை நாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க?
1: அனைவருக்காகவும் உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:25 மேடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: திருமதி ராஜா.
0: ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பத்திரமுள்ள. ஆமா,
0: பக்கம் தான்.
1: என்ன? ஆமா, பக்கம்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப அருமையான பாடல்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: இந்த நேரத்தில்? வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:35. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்தோட்டையிலிருந்து மர்சுக் பேசுகிறேன்.
0: மர்சுக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கு. நல்ல சூப்பரான பாடல்களை கேட்டுக்கொண்டு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா மர்சுக்கு?
1: ஓ, பாடல் நல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பாலசுப்ரமணிய பாடல்கள், ஜெயசுதா பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. ஹம்பாந்தோட்டை என்ன சொல்லுது மலையா வெயிலா?
1: ஹம்பாந்தோட்டை இன்னைக்கு கொஞ்சம் மப்பும் மந்தரமா இருக்கு, கொஞ்சம் கடும் வெயிலா இருக்கு. நேற்று மழை பெய்தது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அர்பா நகர் பருடதாத்தா, அன்றாதபுரம் பாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், கொழு பயனாளர் மும்தாஸ் பேகம், ராஜலட்சுமி அம்மா, அருள்மொழி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்கு பட்டாங்காத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எங்கெங்கோ செல்லும் என்னென்ன பாடல் உங்கள் தொகுப்பில் இருந்தால் தாருங்கள்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நேரம் 10:45. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக பஞ்சலிங்கம் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம். நந்தா, எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் பஞ்சலிங்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்
0: பஞ்சலிங்கம். சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு வானத்தை நிலாவ பார்த்து கொண்டு வசந்த நிலா கேட்டு கொண்டு இருக்கிறோம்.
0: ஓ, அப்படியோ? இது நிஜமா? சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பர் சூப்பர். இந்த பாடல்களை தான் கேட்கும் போது எங்கள் பாடசாலையில் படித்த நினைவுகள் மறுபடியும் எங்கள் உள்ளங்களில் தோன்றுகின்றது. என்று கேட்டால் அப்படியான படங்களை நாங்கள் அந்த கேட்க பார்த்திருக்கிறோம்.
0: அந்த நினைவுகள் எல்லாம் இப்ப வருது என்ன?
1: கலந்த கால நினைவுகளே இந்த வீட்டில் தெரிய அந்த பாடல்களை தான்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரிடம் இருக்காங்க பஞ்சலிங்கம்?
1: வசந்தம் கேட்கும் மனித சொந்தங்களுக்காகவும் மற்ற குடும்பத்தாருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் மற்றும் எனக்காகவும் ஒரு புரட்சித் தலைவர் மக்களிடையே பாடவும் வருகிறது.
0: சரி, நன்றி.
1: நன்றிங்க.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 11:05 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சுகமா இருக்க அருமொழி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: வசந்த மாளிகூடத்துல இருந்து கலைமா

0: ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கள என்ன?
1: இல்ல விருப்பமான வாடகை நீ இந்த பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: உங்களுக்காக எல்லாம் இருக்கா?
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடலோடு நீங்கள் இருந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நேரம் 11:13 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம் முந்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்க முந்தா, ரொம்ப உற்சாகமா இருப்பீங்களே. இந்த நேரம்
1: நீங்க வந்தாலே சந்தோஷம்.
0: அப்படியோ?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா?
1: ஆட்டோ
0: சிவமாச்சனும் அப்துல் நாசி மோகன் அப்துல் மஜி குடும்பத்தை அனைத்து நேர்களுக்காக. சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 11:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சு நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்.
1: வணக்கம். பழைய பழங்களை போட்டு வழங்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம்.
0: வணக்கம்ப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க சுக பாடல்கள் வாரு. நீங்க உங்களுக்கு சுகத்து ஓ அப்படியோ?
1: ஓ
0: சரி. யார் யாரெல்லாம் இருக்காங்களப்பா?
1: மற்றும் மாணிக்கம் இங்கே வசிக்கும் பேரன் பேச்சு மகளுக்காகவும் மற்றும் வசந்தம் அவைக்காகவும் எனது அன்பு மகன் நந்தரத்தாலும் சின்னிங்கா மகளும் ராஜலட்சுமி அம்மா மற்றும் கல்யாணம் மற்றும் மாணிக்கா இருக்கிறோம்.
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன். நன்றி.

0: நேரம் 11:35 இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் ஆட்டோ விஸ்வநாதன், வணக்கம். சிறிய அவருடைய இழப்பில் ஏதோ ஒரு சிக்கல். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சுலைமான். என்ன பண்றீங்க சுலைமான்? சுலைமானுக்கு சுக பாடலாம் பிடிக்குமா?
1: எல்லா பாடலும் பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சுலைமான்?
1: மந்தோட்ட ஜமீலா, அன்றாசன பாருக் மேனா, ஆட்டோ விஸ்வநாதன், சொந்தங்களுக்கு அனைத்து நல்ல பாடல்கள் போடுறோம்.
0: சரி, நன்றி
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். இது நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் பாரு, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: கடைசி நேரம் வந்திருக்கிறீங்களா? என்ன
1: சார் கடைசி சார்?
0: ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாரு?
1: நண்பர்கள் நண்பர்களுக்காகவும் உங்களுக்காகவும் அனைவருக்கும்
0: சரி. ரொம்ப நன்றி.
1: அந்த பாடல் போதும் சார்.
0: சரி சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஓ காட்,
1: மிஸ்டர் ரிக்கா,
0: ஓ காட்,
1: எங்கடா தொலைச்ச?
0: இங்கதான் தொலைச்ச.
1: எப்படா தொலைச்ச?
0: ஜஸ்ட் நவ்.
1: எதனா தொலைச்ச?
0: ஹார்ட் தலைவா,

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

முதல்வன், காற்றலையில் முதல்வன் முதல்வன். வசந்தம் FM.

0: வெய்யண்டி அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்
1: ரைட் ரைட் டபுள் ஒன் ரைட் ரைட் டபுள் டூ ரைட் ரைட் டபுள் த்ரீ
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவனை.
2: ஐயா நாயக் கல் நாயக்.

0: ஹலோ அஞ்சலி,
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்கப்பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி, எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இரக்கம் உருக்கம் நிறைந்தவர், ஆறுதல் எல்லோருக்கும் தருபவர், மறவாமல் நம்மை காப்பவர், அன்னையைப் போல அணைப்பவர். அவரை தினம் தினம் நாம் மனமகிழ்ந்து துதிப்போம்.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. 2026 செப்டம்பர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாளோடு சந்தித்திருக்கின்றோம். இங்கு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் அதிகாலை 5:09 கொண்டிருக்கிறது. அழகான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய காலை பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. உள்ளம் இனிமையானால் உலகமே இனிமையாகும். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். இலக்குகளை நோக்கி ஆரம்பமாக கொண்டிருக்கின்ற இந்த புத்தம்புதிய ஒரு புதிய காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல நல்ல விஷயங்களையும், நல்ல ஆரோக்கியமான விஷயங்களையும், சந்தோஷங்கள் நிறைந்த எல்லா சங்கடங்களையும் போக்கி எங்களுக்கு சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தருகின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றன. அது மட்டுமல்ல, நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி எங்கள் காலை பொழுது ஆரம்பமாகிறது. எனவே சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண பந்தத்தில் இணைகின்றவர்கள், திருமண பந்தத்தை கொண்டாடுகின்றவர்கள், நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி ஆரம்பமாகின்ற அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்லவரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அழகான ஒரு காலை பொழுது, நேற்று இரவு எங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆரம்பமாகின்ற இந்த காலை பொழுது எல்லா எண்ணங்களையும், எல்லா செல்வங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து ஒரு புதிய ஒரு நாள், புதிய ஒரு தொடக்கம், புதிய ஒரு சிந்தனை, புதிய ஒரு பராமரிப்பு, ஒரு புதிய ஒரு தேடல்களை தந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றேன். அழகான ஒரு காலை பொழுதோடு பயணிக்கப் போகின்றோம். 8 மணி வரைக்கும் 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2770-5001, அதே போல 0111-2770-5111 கலப்பு ஏற்படுத்தலாம். லைன் பிசியாருக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லி சொன்னா, உங்களுக்காகவே வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதுல கூட நீங்க மெசேஜ் அனுப்ப வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0160-40-7-102-6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அனுப்பி வைங்க. அழகான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நல்ல நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக வரும். இணைந்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.

பிரேம் திரைப்படத்துக்காக ஒலி தோய்ந்தது அந்த பாடல். அழகான இனிமையான ஒரு புத்தமுடிய ஒரு குளுமையான ஒரு காலை பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. வசந்தத்தில் சந்தோஷ சேரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:21 கொண்டிருக்கிறது. சந்தோஷமான வாழ்த்துக்கள், நல்ல நல்ல பிரார்த்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள், வாட்ஸ்அப் இலக்கங்கள் ஒரு இருக்கு, அதுக்கு கூட நீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். 0160 40 47 106 வாட்ஸ்அப் இலக்கம், 0113 2 7 5 0 0 1, அதே போல 0113 2 7 5 1 1 கழிப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. இன்று யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான இனிய காலை வணக்கம் சொல்வதில் நானும் சந்தோஷம் சார்ல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துலே எல்ஜியிலிருந்து ஸ்ரீதாஸ் என்று சொல்ல இருக்கிறாரு. ஓகே, இதே போல அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான காலை வணக்கம் அம்மா தவமணி, தயாளினி, சாருஜன், அதே போன்று அழகு சுந்தரம் ஐயா, செங்கலடி குமார் வாசிந்த சொந்தங்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று வள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார், அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. ஹாயக்கா காலை வணக்கம் சொல்லிட்டு மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல குட்டகலையிலிருந்து வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும் காளிமுத்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மாரியம்பதி, வீரத்தினம், அருள் செல்வி, பிரசன்ன, பிரணீத், லக்ஷியா எல்லாரும் இணைந்திருக்கிறாங்களா? ஹாய், சந்தோஷமான விடுமுறை, வணக்கம். கொட்டுமல்லையில் நனைந்து நிகழ்ச்சி நானும் இணைந்து உள்ளேன், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சுதன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி கிண்ணிய மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் கொட்டக்கலையிலிருந்து சந்தியாக வந்திருக்கிறாரு. மருதமுனை எச்எல் நஜ்முத்தீன், காலை வந்திடும் வாழ்த்துக்கள். தேநிற்கடை அன்வர், அப்துல் நாசிர், முஜீப் ஆகியோரை முன்னிட்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. கட்டாயம் உங்களுக்காக பாடல் வரும். இனி அதிகாலை வணக்கம், நானும் உங்களுக்கு சூடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. மயிலம்பலியிலிருந்து பொன்னம்பல மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் கேட்டிருக்கிறார். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திர, அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி நடந்திருக்கிறாங்க. யோகேஸ்வரன், தரணி கலை, ஸ்ரீ வாணி விலாஸ், சைவ உணவகம், இனிய காலை வணக்கம். வசந்தம் நேர்கள் அனைவருக்கும், மனைவி கௌரி, மகள்மார்களான கமிதா, ஸ்ரீ அம்தி, ஸ்ரீ தன்வயஸ்ரீ, விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்காங்க. சரி, ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்கலாம். நம்ம வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம். பாடல் இது சச்சின் திரைப்படத்துக்காக தேவி ஸ்ரீ பிரசாந்த் உடைய இசையில் வருகிறது. நான் முத்துக்குமாரின் வரிகளில்

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தோடு 102.6 102.8 வசந்தத்தோடு கிணைந்திருக்கலாம். 8 மணி வரைக்கும் நிரம்பி பொழுது அதிகாலை 5:30.